நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஜேஷ்ட மாதம் 6 2026 மே திங்கள் 27 தேதி இன்று புதன்கிழமை மத்தியாலை 1215 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாலொரு குரல். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா, மருந்தினும் வேண்டார் பாற்றன்று. விருந்தோம்பல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள், விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத்தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று. மீண்டும் இக்குரட்பா நம் நினைவிற்கு. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா, மருந்தினும் வேண்டாற்றார் அன்று.

நிகழ்ச்சி நிரல் நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். ஆறு 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்து ஆகியோரின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஆறு 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7 புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது, தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க ரேவதி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

7/25க்கு நலமாய் வாழ சர்க்கரை நோயின் வகைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30க்கு இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35க்கு நகர்வுலா. எட்டு 2க்கும் 8:30க்கும் தகவல் தளம், 8:45க்கு வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையால்புரம் மாலிக் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். சென்னை அஞ்சல். பத்து 2க்கு கேட்டாலே நீக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நெறிப்படுத்துபவர் வித்யா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். கடற்சிப்பி சங்குகளில் பொம்மைகள் செய்யும் மற்றும் ஓவியம் வரையும் கைவினை கலைஞர் ஏ முருகையன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீ

சீனிவாச முருகன் அவர்கள் 12 பதுக்கு பன்னிசை மாலை, டாக்டர் சீர்காழிஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருப்பா இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. இரண்டு 15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். 4 மணிக்கு ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை கங்கையமரன் அவர்கள், திரைக்கதை கே பாக்கியராஜ் அவர்கள், இயக்கம் சசிமோகன் அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நெஞ்சம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். ஐந்து 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:30 வரையிலும், பின்னர் 8:45 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், சென்னை அஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், பயிறு வகைகளில் தற்சாபு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள். இன்று நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத சமய தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பை போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு

0: சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள் இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மலை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில் தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டுமுரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்களிடையே அன்பு இல்லாமையே. மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னே தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம், அன்பென்று கொட்டு முரசை.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:15:12. இனி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது உன்னிமேனன் பாடிய பாடல்.

இதுவரை உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளிவுலா வந்தது தெய்வீக ராகம். இனி தொடர்வது சேவை செய்திகள். கடலூர் வட்டம் பில்லாணி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 78 ஆண்டு பிரம்மோற்சவத்தில் இன்று காலை வில்வளைத்தல், அபிஷேகம், அர்ஜுனன், திரௌபதி திருக்கல்யாணம், இரவு வாகனங்களில் தெய்வங்கள் திருவீதி உலா நடைபெறும். திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரியநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை யானை வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் மற்றும் நால்வர் வீதி உலா, இரவு வெள்ளிரதம் வீதி உலா ஆகியவை நடைபெறும். மயிலாடுதுறை திருநல்லூர் பெருமணம் திருவெணீற்றுரையம்மை உடனாகிய ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பெருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு மூஞ்சூறு, ஆடு, குதிரை, கிளிவாகனத்தில் திருவீதி உலா காட்சி நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 13 நாள் புதன்கிழமை, நேரம் 6:35. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஏன்பா ஓரமா ஓரமாப்பா, சைக்கிள்ல பிரேக்ல. தம்பி தம்பி ஓரம் ஓரம் ஓரம் ஓரமாப்பா. அப்பா இந்த ஒரு மூட்டை தக்காளிய சைக்கிள் ஏத்தினது பெரும்பாடாகுதுப்பா. ஐயோ ஐயோ,
1: கதமுத்தே கதமுத்தே,
0: யாரு எதுல வர்றது? ஓ காத்தமுத்த,
1: எப்பா சைக்கிளை கொண்டு வந்து என் மேல விட்டுறாதப்பா.
0: இருப்பா இருப்பா, பிரேக் வர இல்லப்பா. ஓரமா ஓரமா ஓரமா,
1: நான் ஓரமா போயிடுறேன், ஓரமா போயிடுறேன். சரி சரி, நிப்பாட்டு.
0: ஆ சரி சரி, கதமுத்த இது மாதிரி தக்காளியை பயிரிட்டா பிரேக் இல்லாத வண்டி தான் ஓட்ட முடியும்.
1: ஓஹோ, பின்னாடி தக்காளியை தான் மூட்டையா கட்டி எடுத்துட்டு போறியா?
0: ஆமா.
1: எப்பா தக்காளி விற்கிற வேலையில இந்த ஒரு மூட்டை தக்காளி எடுத்துட்டு போயிட்டு என்ன ஒரு 100 ரூபாய்க்கு விற்பியா?
0: இந்த நந்தமாவன் சொன்னான் தக்காளி பயிரிட்டு நல்ல லாபம் வரும்னு. திடீர்னு விலை குறைஞ்சி போச்சு தக்காளி விலை.
1: ஏப்பா எப்போதும் நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்களை செய்யணும் அப்படின்னா நம்ம உளுந்து பயிர் இந்த மாதிரி பயிர்களை செய்யணும்ப்பா. அதுதான் நல்ல லாபம் தரும். உளுந்துலாம் என்ன விலை விற்கிது?
0: ஐயோ, 150, 160, 170 அப்படியே ஏத்திக்கினே போறாங்கப்பா.
1: 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்கிது.
0: ஆமா.
1: அப்ப இந்த ஒரு மூட்டை தக்காளிக்கு பதிலா ஒரு மூட்டை உளுந்து வச்சிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் நின்று இருக்கும் உன் சைக்கிளுக்கு பின்னாடி.
0: காத்தமுத்த, உளுந்து பயிரிடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாப்பா.
1: என்னப்பா கஷ்டம் உனக்கு? உளுந்தை எவ்வளவு ஈஸியா பயிர் பண்ணலாம் தெரியுமா?
0: அப்படியே சொல்ற?
1: ஆமாப்பா. எப்ப பனிலேயே அப்படியே விளைஞ்சிரும் பாது. பனி காலத்துல நெல் அறுவடை முடிஞ்ச உடனே அந்த நெல் தரிசிலேயே உளுந்த போட்டினா தானா உடையாந்துரும்.
0: ஓஹோ,
1: ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ தனிப்பட்ட முறையில வந்து நிலத்தை உழுதுட்டு உளுந்து போடுறதுனாலும் போடலாம்.
0: சரி,
1: அதுவும் நல்ல பலன் கொடுக்கும். அதிகமா தண்ணியும் தேவையில்லை.
0: ஓ கத்தமுத்த,
1: சொல்லுப்பா கத்தமுத்த.
0: இந்த உளுந்து பயிரலான்னு சொன்னல?
1: ஆமா.
0: அது பத்தின நிறைய விஷயங்களை சொல்லுப்பா.
1: எப்ப உனக்கு என்னதான் வேணும்?
0: உளுந்து பயிரிடணும்.
1: சரி, ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமா.
1: இப்ப வம்பன் ரகம் அப்படின்லாம் வந்து நிறைய இருக்குப்பா.
0: சரி,
1: வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, 6, அப்புறம் கோயம்புத்தூர் 6, வம்பன் 8, இதெல்லாம் நல்ல ரகங்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உளுந்து பயிரிட போற அப்படின்னா

0: எல்லா மண்ணிலையும் அது விளையுமான்னு நம்ம பார்த்துக்கணும்.
1: ஓஹோ, என் நிலம் அது கேட்ட நிலம் தானே, நீ பார்த்துருக்கிய நிலத்தை?
0: உன் நிலத்துல நல்லா விளையும். வடிகால் வசதி தான் ரொம்ப முக்கியம் இதில்.
1: ஓஹோ.
0: இப்போ நீர்பிடிப்பு தன்மையுள்ள நடுநிலையான கார அமிலத்தன்மை கொண்ட நிலங்கள் சாகுபடிக்கு ஏற்ற நிலங்கள்.
1: ஓஹோ.
0: உன் நிலத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: ஆமா,
0: நல்ல முறையில் பயிர் சாகுபடி செய்யலாம்.
1: சரி.
0: அப்புறம் அடிமண் இருக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும்ப்பா.
1: என் மண் இலகுவான மண் தான், உனக்கு தெரியுமா?
0: உன் மண் இலகுவான மண் தான், ஆனால் எல்லா இடத்துலையும் அது மாதிரி இருக்கான்னு நீ தான் செக் பண்ணி பார்த்துக்கணும்.
1: ஆமா ஆமா. காதமுத்த, அடிமண் இருக்குமா இருந்தா அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லு.
0: ஒரு ஏக்கருக்கு சுண்ணாம்பு சத்து 800 கிலோ அப்படிங்கிற அளவுல நல்ல மக்கிய தொழுபுறம் அல்லது மக்கிய தென்னநார் கழிவு இதோட கலந்து ஒரே சீராக நிலங்கள்ல எல்லா இடங்களும் பரவுற மாதிரி நல்லா உழுது போடணும்பா. அப்புறம் மழை நீர் நிலங்கள்ல தேங்காத அளவுல நிலத்தை சமப்படுத்தி சால் மற்றும் பாத்திகளை அமைச்சு அதுல நம்ம பயிரிடலாம். தனி பயிர் சாகுபடி அப்படின்னு போயிட்டா ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும்.
1: ஓஹோ.
0: ஊடு பயிர் சாகுபடி அப்படின்னா ஏக்கருக்கு 4 கிலோ விதை போதும். விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ.
0: வேறு அழுகளையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம் இதனால.
1: சரி.
0: 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 10 கிராம் சூடோமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ் இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்தோட விதை நேர்த்தி நம்ம செஞ்சு அப்புறம் விதைக்கணும்.
1: ஓஹோ.
0: இது வழக்கமா நீ செய்யறதுனப்ப உனக்கு இதெல்லாம் தெரியுமே. அப்புறம் உரத்தை பத்தி கேப்பேன்னு பார்த்தா சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, யார பாத்துட்டு இருக்க?
1: காதமுத்த, ஒரு 4 பேர் வராங்க, எப்படியும் என் தக்காளியை வாங்கணும்னு பாத்துன்னு இருக்கிறப்பா.
0: ஓஹோ, டவுனுக்கு போய் மார்க்கெட்ல போட்டா 10 ரூபா கூட கிடைக்கல.
1: ஆமா.
0: விவரம் தெரியாதவங்க ஏத்தாப்புல வராங்க, 1 கிலோ 20 ரூபான்னு அவங்க தலையில 4 கிலோவா கட்டிடலான்னு பாக்குறியா?
1: அப்படியெல்லாம் இல்லப்பா, கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல விவரமான ஆளுங்க.
0: நம்ம ஊர் ஆளை நம்மளே ஏமாத்தலாமா? செய்ய கூடாது இல்ல.
1: ஆமா.
0: நம்ம 1 ரூபா 2 ரூபா குறைச்சு கூட குடுக்கலாம்ப்பா. நம்ம ஊர்காரங்க நல்லா இருக்கணும்.
1: ஆமா. சரி காதமுத்த, உர நிர்வாகம் பத்தி சொல்ல வந்தா சொல்லு.
0: சொல்றேன்ப்பா. உர நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நுண்ணுயிர் விதை நேர்த்திக்கு 1 கிலோ விதை அளவுக்கு துத்தநாகம் 4 கிராம்,
1: சரி,
0: மாலிப்டினம் 1 கிராம், அப்புறம் கோபால்ட் 5 கிராம் இந்த அளவுல கலக்கணும்பா. மண்ணுல அங்கக கரிம சத்தை அதிகரிக்க ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கடைசி உழவின் போது இடணும். இதெல்லாம் கட்டாயம் செஞ்சிடணும்பா. இது போக ரசாயன உரம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு யூரியா 25 கிலோ,
1: சரி,
0: சூப்பர் 125 கிலோ,
1: ஓஹோ,
0: பொட்டாஷு 17 கிலோ, அப்புறம் கந்தக சத்து 4 கிலோ, துத்தநாக சல்பேட் 5 கிலோ, இதெல்லாம் நிலத்துல போட்டு சீரா நல்லா எல்லா இடங்களும் வச்சு நம்ம பயிரை வந்து செய்யணும்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் இதை தெளிச்ச பிறகு உடனே தண்ணி கட்டணும்பா. தண்ணி பாய்ச்சறது அவசியம், அதை மறந்துடாதப்பா.
1: மறக்க மாட்டேன்.
0: அப்புறம் களைக்கொல்லி பயன்படுத்தின பிறகு விதைச்ச 15 அப்புறம் 35வது நாட்கள்ல ஏதாவது களை தென்பட்டுச்சுன்னா கை களையை எடுத்துடணும். செடிகள் பூக்க தொடங்குற பருவத்துல நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் ஒண்டர் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க, தெரியுமா உனக்கு?
1: அப்படியா?
0: ஆமாப்பா. ஒண்டர்னா என்ன? அதிசயம்.
1: ஆமா.
0: அப்ப பயிர் அதிசயம், அதை தெளிச்சா அதிகமா காய் பிடிக்குமாப்பா.
1: காதமுத்த, தக்காளியில வர லாபத்தோட உளுந்து பயிர்ல அதிகம் வரும்ல, ஏன்னா நிறைய தொழில்நுட்பம் சொல்லிருக்கிற.
0: நிச்சயமாப்பா, செடி முழுக்க ஒரே காயா நிக்கும்பா, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: சரி சரி.
0: 1 ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவுல இலைத்தெளிப்பாக நீ அழிக்கணும்பா. இலையில படுற மாதிரி காய்கள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு செடிகளை புடுங்க கூடாது. வேளாண் அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அறுத்து விட்டு செடியை வந்து கலெக்ட் பண்ணி அதுல இருந்து உளுந்து
1: எடுத்துக்கிட்டீன்னா
0: அந்த வேர்பகுதி வந்து மண்ணுக்குள்ளே இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது மண்ணுக்கு ரொம்ப நல்லதான்ப்பா.
1: ஓஹோ, மண்ணு சத்தும் வேணும் இல்ல?
0: ஆமாப்பா. நான் கிளம்பட்டுமா?
1: காத்தமுத்த, இந்த தக்காளி பார்த்து பத்திரமா இருந்துவா. கொஞ்ச நெல்லு காத்தமுத்த.
0: என்னப்பா?
1: மகிழம் பழம் எட்டு வந்தேன் உனக்கு கொடுக்கறதுக்காக.
0: சரி சரி. ஏன்ப்பா நீ டவுனுக்குள்ள போயிட்டு இருந்த, நீ திங்கிறதுக்கு வச்சிருந்தா எனக்கு கொடுக்க போறியா?
1: இல்லப்பா, உனக்கு கொடுக்கணும்னே எடுத்துட்டு வந்தப்பா.
0: ஓஹோ, எங்க பார்த்தாலும் எனக்கு கொடுக்கணும்னு இருந்த.
1: ஆமா.
0: சரி சரி சரி சரி, கொண்டப்பா கொண்டப்பா.
1: இந்தப்பா ஒரு பை நிறைய இருக்குது மகிழம் பழம்.
0: எப்பா மகிழம் பழம் தொண்டைய காரும்பா, அதிகமா சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, ஆனா எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு பழம்பா.
1: ஆமா.
0: அது

0: பெண்கள் நிறைய சாப்பிடணும்பா, பெண்களுடைய கருத்தரிப்புக்கு இது நல்ல உதவி செய்யதான்.
1: ஆமாம்பா,
0: வயிற்றுல புண்ணுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். பொதுவா பார்த்தோம்னா இந்த மகிழ மரத்துடைய பழம் எல்லாரும் சாப்பிடணும், இந்த மரத்தை எல்லாரும் வளர்க்கணும். ஆனா பார்வையிலேயே பட மாட்டேங்குதுப்பா இந்த மரம்.
1: காத்தமுத்த, இந்த மகிழ மரத்தை நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்குல்ல?
0: இருக்கும்பா இருக்கும்பா, நம்ம ரோட்டு ஓரத்துல இருந்தது. அத அந்த ரோட அகலப்படுத்தும் போது வெட்டிவிட்டாங்க.
1: அம்மாம்பா,
0: வேற மரம் இல்ல. உனக்கு எங்க இந்த பழம் கிடைச்சது?
1: என் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தப்பா நேத்து. நம்ம சின்ன வயசுல பார்த்தல இந்த மரத்தை.
0: ஆமாப்பா, இந்த மரத்துல ஏறி கீறி நம்ம விளையாண்டு இருக்கோமே.
1: அதான் அந்த நினைவுகளை மறக்காம இருக்க உனக்காகவே எடுத்து வந்த மகிழம் பழத்தை.
0: ஓஹோ, உன் சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து எனக்கு கொடுக்கணும்னு எடுத்து வந்தியா?
1: ஆமா.
0: சரி சரிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. இதை நானும் சாப்பிட்றேன்.
1: சரி,
0: இதை சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறது நல்லதும்பாங்க.
1: ஆமா, நீ ஒரு 4 பேர் கூட.
0: நிச்சயமாப்பா, நீ 1 பை வேற கொடுத்துட்ட. நான் 4 பேருக்கு என்ன, 40 பேர் கொடுக்க போறேன்பா.

இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர்

0: பாளையாளர் தெரிவிக்கிறார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளிமுகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டீர் பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து 100கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளிலும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின்

0: பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55, 28 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது. சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
3: வளங்குன்ற வேளாண்மை வெற்றி பெற பின்பற்ற வேண்டிய முக்கிய தொழில்நுட்பங்கள் எவை என பார்ப்போமானால், பயிர் சுழற்சி முறை மூலம் மண் வளத்தை அதிகரித்தல், முக்கிய பயிர்களுடன் ஊடு பயிர்களாக நிலப்போர்வை பயிர் வகைகளை சாகுபடி செய்வதன் மூலம் மண் எரிப்பை தவிர்த்தல், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மூலம் அதிக பூச்சிக்கொல்லி மருந்துகளின் உபயோகத்தை தவிர்த்தல், கால்நடை கழிவுகளை உரமாக பயன்படுத்துவதன் மூலம் இரசாயன உர பயன்பாட்டை தவிர்த்தல், பசுந்தாள் உர தாவரங்களை பயிரிடுவதால் மண்ணில் தழைச்சத்தின் அளவை அதிகரித்தல், மண்ணெரிப்பை தடுக்க காற்று தடுப்பு மற்றும் உயர அமைப்பு வரப்பு போன்ற விவசாய முறைகளை பின்பற்றுதல் ஆகியவற்றை சொல்லலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மேற்கூறப்பட்ட வேளாண் தொழில்நுட்ப முறைகளை நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் தங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் விதத்தில் வேளாண்மையை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் கூரை தோட்டம் பற்றி பார்ப்போம். பெரும்பாலான இந்திய பெருநகரங்களில் நகர்ப்புற தோட்டக்கலை வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து விரிவடைந்து வரும் நகரங்களுக்குள் பசுமையான இடங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் நகர்ப்புறவாசிகளுக்கு அதிக முன்னுரிமையாகி வருவதால் அழகியலை தாண்டி இதன் சில நன்மைகளை பார்க்க கூரை தோட்டம் நல்ல ஏற்பாடு ஆகும். கூரை தோட்டத்தின் பல்வகைப்பட்ட நன்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் கூற வேண்டுமானால் ஆற்றல் திறன். கனடா, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே அனைத்து வணிக மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களிலும் ஏதேனும் ஒரு வகையான கூரை தோட்டம் இருக்க வேண்டும் என்று சட்டங்களை கொண்டு வந்துள்ளன. இது பெரும்பாலும் சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு நன்மைகளால் உந்த

0: படுகிறது. சில ஆதாரங்களின்படி டோக்கியோவில் கிடைக்கக்கூடிய அனைத்து கூரை இடங்களிலும் 50 விழுக்காடு செடிகளை நட்டால் வெப்பநிலையை 0.11 முதல் 0.84 டிகிரி செல்சியஸ் வரை குறைக்க முடியுமாம். இதன் விளைவாக தோராயமாக 100 மில்லியன் எண் சேமிக்க முடியும் என்றும் அறியப்படுகிறது. முதன்மையாக பசுமை கூரைகள் கூரை மேற்பரப்பில் வெப்பத்தின் நேரடி தாக்குதலை குறைக்கின்றன. இதன் மூலம் கட்டிடத்தை குளிர்விக்க அல்லது வெப்பப்படுத்த தேவையான ஆற்றலை குறைக்கின்றன. அதே பசுமை போர்வை கட்டிடத்தை நேரடி சூரிய ஒளி மற்றும் வெப்பத்திலிருந்தும் கூரை தோட்டங்கள் பாதுகாக்கின்றன. கோடையில் அதை குளிர்விக்கிறது மற்றும் குளிர்காலத்தில் வெப்பத்தை தக்க வைக்கவும் செய்கிறது. இது மின்சார செலவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு அந்த ஆற்றலை பாதுகாப்பதற்கான நிலையான தீர்வையும் வழங்குகிறது. மேலும் ஆற்றல் சேமிப்பு என்பது பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை குறைப்பதையும் குறிக்கிறது. அடுத்து மேம்படுத்தப்பட்ட காற்றின் தரமாகும். கூடுதல் பசுமையான இடம், அதிகரித்த ஆக்சிஜன் விநியோகம் மற்றும் தெளிவான காற்றின் தரம் ஆகியவை நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. இயற்கையாகவே பசுமை போர்வை காற்றிலிருந்து தூசி தோள்களை பிடித்து வடிகட்டுகின்றன. மேலும் ஆவியாதல் தூண்டுதலும் சுற்றுச்சூழலை குளிர்விக்க உதவுகிறது. எப்படி மண்பானையில் வைத்த நீர் குளிர்வித்தல் நடக்கிறதோ அதை போன்ற செயல்பாடு என்று இதை கூறலாம். மேலும் இது புகை மூட்டத்தின் இருப்பை கணிசமாக குறைக்கிறது. அதாவது காற்றில் தூசி பரவுவதை குறைப்பதன் மூலம் புகை மூட்டத்தின் அளவையும் கிரீன் ஹவுஸ் உமிழ்வையும் குறைக்கிறது. தாவரங்கள் நிலையான ஒளிச்சேர்க்கை செயல்முறை மூலம் காற்றில் உள்ள மாசுபடுத்திகள் மற்றும் பிற துகள் பொருட்களை குறைத்து மேலும் வடிகட்டுகின்றன. எனவே எந்த நகர்ப்புறத்திலும் கூரை தோட்டங்கள் அதிகமாக இருந்தால் அதன் பலன் அதிகமாகும். மேலும் கூரை தோட்டங்கள் மழைநீரின் பயனுள்ள மேலாண்மைக்கும் வழிவகுக்கின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:32. இனி தொடர்வது புதுவை புதுமை. புதுவை புதுமை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை தூண்டலில் புத்தரின் ஆழமான ஒரு வரியை நினைவு கூறுவோம். நேயர்களே, நம் நற்செயல்களும் நம் தீய செயல்களும் நம்மை நிழல் போல ஓயாது தொடர்ந்து வருமாம். இந்த சிந்தனை வரிகளில் புத்தர் நமக்கு சொல்ல வர்றது என்னவென்றால், நாம் செய்யும் நல்ல செயலும் தீய செயலும் ஒரு நிழல் போல நம்மை விட்டு நீங்காது பின்தொடர்ந்தே வரும். நம் எதிர்காலத்தை கட்டியமைப்பது நம் செயல்களே. ஆகவே நல்ல எண்ணம் விதையுங்கள், நல்ல சொல் பேசுங்கள், நல்ல செயல் செய்யுங்கள். அப்போதுதான் நம்மை பின்தொடரும் நிழலும் ஒளியாக மாறும் என்கிறார் புத்த பெருமான். இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது புத்த பெருமான் சிந்தனை. நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: அமுது. இதில் தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க. ரேவதி அவர்கள் வழங்கும் உரையை கேட்கலாம்.
1: மொழி என்பது மனித இனத்தினுடைய அறிவுத்திறத்திற்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கும் ஒரு கருவி.

கல்வியாக திகழ்வது. அப்படிப்பட்ட மொழிகளிலே தொன்மையான மொழிகள் என்று அறியப்படக்கூடிய மொழிகள் பல உள்ளன. லத்தீன் மொழி, சீன மொழி, அரேபிய மொழி, சமஸ்கிருதம் போன்றவற்றோடு ஒத்த சிறப்புடையதான மொழியாக நம் தமிழ் மொழி திகழ்கின்றது. அதனால்தான் பெருஞ்சித்திரனார், வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியானது தொன்றுதொட்ட பழமை உடையதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சிறப்புகளை உடையதாக இருக்கின்றது. ஈராயிரம் வருடங்களாகியும் தன்னுடைய எழில் குன்றாமல் இன்றைக்கும் அறிவியல் உலகம் போற்றுகின்ற இணையம் வரையிலும் அது நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, உலகில் இருக்கக்கூடிய மொழிகள் அத்துணையும் ஒரு காலகட்டத்தில் சட்டென்று தோன்றியவை அல்ல. அதிலும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய வரலாறு என்று பார்க்கின்ற போது அது ஈராயிரம் ஆண்டுகள் பழமையுடையதாக இருக்கின்றது என்று சொன்னால், அது வெறும் ஈராயிரம் ஆண்டுகள் மட்டுமுடையது அல்ல, நமக்கு வரலாற்று பதிவாக கிடைத்திருக்கக்கூடிய தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூலையும் சங்க இலக்கியங்களாகிய இலக்கியங்களையும் கொண்டு நாம் வரையறுக்கின்றோம். இவை கடைச்சங்க கால இலக்கிய இலக்கண நூலாக இருக்கின்றன. இவற்றுக்கு முன்னால் முதற்சங்கம் இருந்திருக்கின்றது. அது மதுராபுரி என்கின்ற இடத்திலே இருந்தது. அங்கு தமிழ் புலவர்கள் குழுமி இருந்து பல்வேறு நூல்களையெல்லாம் படைத்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அளித்திருக்கின்றனர். அதுபோல இடைச்சங்கம் என்பது கபாடபுரம் என்கின்ற இடத்திலே இருந்தது. அங்கும் பல்வேறு புலவர்கள் இருந்து தமிழுக்கு அருந்துண்டாற்றி உள்ளனர். ஆனால் இவையெல்லாம் காலத்தினாலே அழிந்துபட்டன. இயற்கை பேரிடர்களாலும், நாம் இன்றைக்கு சொல்லுகின்ற சுனாமி என்று சொல்லக்கூடிய அத்தகைய கடற்கோள் முதலிய இயற்கை சீற்றங்களாலே அந்த நகரங்கள் எல்லாம் அழிந்து விட்டன. எனவே முதற்சங்கம் இடைச்சங்கம் சார்ந்த அத்துணை இலக்கியங்களும் இலக்கணங்களும் நமக்கு கிட்டாமல் போயிருக்கின்றன. இது நாம் இழந்துவிட்ட ஒரு மாபெரும் இழப்பாகத்தான் கருதுகின்றோம். இப்படிப்பட்ட நம்முடைய மொழியானது முதன் முதலிலே எப்படி தோன்றியிருக்கக்கூடும் என்று நாம் அறிந்தோமானால், மனிதன் முதன் முதலிலே சைகையினாலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றான். அதன் பின்னாலே ஒலி குறிப்புகளை கொண்டு கருத்துக்களை அறிவித்திருக்கின்றான். அத்தகைய ஒலி குறிப்புகள் நிறைந்த சொற்களாக இன்றைக்கு கூட சீன மொழியிலே பல சொற்கள் இருக்கின்றன. ஏனென்றால் பழமையான மொழிகளிலே ஒன்றாக சீன மொழி இருப்பது நாம் முன்பே பார்த்தோம். எனவே அப்படிப்பட்ட அந்த மொழியிலே மரத்தை வெட்டக்கூடிய கோடரியை குறிப்பதற்கு டங் டங் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அந்த மரத்தை வெட்டுகிற போது ஏற்படுகின்ற ஒலி, அதனையே அந்த மொழியிலே இன்றைக்கும் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். எனவே இந்த ஒலி குறிப்பு அதனை மனிதன் பயன்படுத்தி இருக்கின்றான். அதன் பின்னாலே சித்திர எழுத்துக்கள், சித்திரங்களை வரைந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் உணர்த்தி இருப்பதை பார்க்கின்றோம். அதன் பின்னால்தான் பேச்சு மொழி உருவாகிறது. பேச்சு மொழியை அடுத்து எழுத்து மொழி உருவாகிறது. எனவே இப்படி படிப்படியாக வளர்ந்து அதன் பின்னால்தான் மக்கள் இலக்கியம் என்பதை உருவாக்குகின்றார்கள். அந்த இலக்கியத்திற்கு இலக்கணம் படைக்கப்படுகின்றது என்று பார்த்தால், நாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு முன்பாக எத்துணை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் இனம் தோன்றியிருக்கக்கூடும். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்படி பல்வேறு மொழிகளிலே குறிப்புகளிலெல்லாம் உணர்த்தி இருப்பார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியிலே அதனுடைய தனிச்சிறப்பாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் பொருளை உணர்த்துவனவாக உள்ளன. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்து காட்டுகின்றார். உலக மொழிகள் பலவற்றிலே ஒலி குறிப்பு சொற்கள் போன்றவை எல்லாம் இருக்கின்றனவா என்று சொன்னால், அவை பொருளை தனித்து உணர்த்துகின்றனவா என்று சொன்னால் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியிலே ஒரு ஒலி குறிப்பு கூட தனித்த பொருளை உணர்த்திவிடும். சீ என்று சொல்லக்கூடியது மிக அருவருக்கத்தக்க நிலையிலே இழிந்த நிலையில் கூட சொல்லப்படும். ஆனால் அதே சொல் ஒலி குறிப்பு ஒரு காதலன் காதலியிடம் சொல்லுகின்ற போது அதனுடைய பொருள் வேறாக இருக்கும். அவளுடைய வெட்கத்தை உணர்த்துவதாக இருக்கும். எனவே ஒரு சொல் கூட இல்லை, அதனுடைய ஒலி குறிப்பே நமக்கு பொருளை உணர்த்துவதாக இருக்கின்றது. நான் முன்பு சொன்னது போல சீன மொழியிலே, ஜப்பான் மொழி போன்றவற்றிலெல்லாம் பல்வேறு சொற்கள் மொழியிலே இடம்பெறும். ஆனால் அவற்றை தனித்து பார்த்தால் பொருள் இராது.
அதனை எம்டி

வேர்ட்ஸ் என்று சொல்லுகின்றார்கள், ஜீரோ வேர்ட்ஸ் என்று சொல்லுகின்றார்கள் ஆங்கிலத்தில். ஆனால் இப்படிப்பட்ட வெற்று சொற்கள் என்பவை நம்முடைய தமிழ் மொழியில் இல்லவே இல்லை. ஏனென்றால் எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. இந்த நேரத்திலே நாம் பொருளுக்கான சொற்களுக்கான தன்மையை பார்க்கிற போது அவை இரண்டு நிலையிலே பெயரிடப்படுவதை பார்க்கின்றோம். ஒன்று காரணப்பெயர், மற்றொன்று இடுகுறிப்பெயர் என்று நாம் பள்ளிகளில் எல்லாம் படித்திருக்கின்றோம். காரணத்தோடு இடப்படுகிற பெயர் காரணப்பெயர், இந்த பொருளுக்கு இந்த சொல்லை பயன்படுத்துவோம் என்று சொல்லுவது இடுகுறி பெயர். அப்படியானால் தொல்காப்பியர் சொன்ன

0: சொற்களுக்கான பொருளை மறந்துவிட்டோம், மறந்துவிட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், நான்கு கால்களை உடையது நாற்காலி. இது நமக்கு நன்றாக தெரியும், இது காரண பெயர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஆறு என்ற ஒரு சொல் இருக்கின்றது, மலை என்று ஒரு சொல் இருக்கிறது, இவையெல்லாம் இடுகுறி பெயர்களாக இருக்கின்றன. ஆனால் இவற்றை நாம் நன்கு ஆய்ந்து பார்த்தோமானால், இவையும் பொருளுள்ள காரண பெயர்கள் தான். ஆறு என்ற சொல்லுக்கு வழி என்பது பொருள். மலையிலிருந்து வழிந்து ஓடுகின்ற அருவியானது காட்டிலே ஆறாக ஓடுகிறது. அப்படி ஓடுகிற போது தன்னுடைய வழியை தானே தேர்ந்தெடுத்து அது பயணப்படுகிறது. எனவேதான் அதனை ஆறு என்று தமிழர்கள் கூறுகின்றார்கள். பார்த்த உடனே பெரும் மலைப்பை ஏற்படுத்துகின்றது, பெரும் வியப்பை ஏற்படுத்துகின்றது மலை. இப்பா இவ்வளவு பெரிய மலையா என்று வியந்து போகிறோமே. எனவே அப்படிப்பட்ட வியப்பை, மலைப்பை நமக்குள்ளே தருவதனால்தான் அதனை மலை என்று சொல்கின்றோம். எனவே இப்படி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் ஆய்ந்து பார்த்தால் அவற்றிற்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. எனவே நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய அத்துணை சொற்களும் பொருள் நிறைந்தவை என்பது நம்முடைய தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. அதுபோல நம்முடைய தமிழ் மொழியானது செம்மொழியாக விளங்குவதை காண்கின்றோம். பேச்சு மற்றும் எழுத்து மொழி இவற்றை கொண்டது, தனித்த வரி வடிவத்தையும் கொண்டு விளங்குவது. சில மொழிகள் எல்லாம் அவை பேசப்படும், ஆனால் அவற்றுக்கென்று தனியான வரி வடிவம் இருக்காது. எடுத்துக்காட்டாக துளு போன்ற மொழிகள் மக்களால் பேசப்படுகின்றன, ஆனால் அவற்றிற்கான தனித்த வரி வடிவம் இல்லை. அவை கன்னட மொழியினுடைய வரி வடிவத்தை பின்பற்றி எழுதப்படுகின்றன. எனவே இப்படி இல்லாமல் எவ்வளவோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தனித்த பேச்சு மற்றும் எழுத்து வடிவத்தை கொண்டதாக நம்முடைய தமிழ் மொழி இருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கே உரித்தான இலக்கணங்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று அத்துணை இலக்கணங்களும் இருக்கின்றன. அதுபோல ஆயிரம் ஆயிரம் இலக்கியங்களை தமிழ் கொண்டதாக அமைந்திருக்கிறது. அதுபோலவே தன்னிலிருந்து பிற மொழிகளை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பும் நம்முடைய தமிழ் மொழிக்கு உள்ளதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் மனோன்மணியம் சுந்தரனார் கூறுகின்றார், கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் உன் சீர் இளமை திறம் வயந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்று அவர் பாடுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு மொழிகள் கிளைத்து தோன்றுவதற்கு ஒரு தாய் மொழியாக நம்முடைய தமிழ் மொழி விளங்குகின்றது. அதுபோலவே இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழும் இயங்குகின்ற தன்மை உடையதாக நம் தமிழ் மொழி விளங்குவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு மொழியினுடைய சிறப்பு அதனுடைய அழகு, அதனை பேசுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒலி நயம். அத்தகைய ஒலி நயத்தினால் சிறக்கின்ற மொழியாக தமிழ் மொழி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே இனிமை, கேட்பதற்கு இனிமையை கொடுப்பதாக இருக்கக்கூடிய தன்மையும் நம்முடைய தமிழ் மொழிக்கே உரியது. தமிழ் என்ற சொல்லுக்கே இனிமை என்பது பொருள். எனவே இனிமையான ஒன்று என்பதையே ஒரு மொழிக்கு பெயராக வைத்திருக்கக்கூடிய ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம்தான். அப்படிப்பட்ட ஒரே மொழியாக உலகிலே நம்முடைய தமிழ் மொழி விளங்குவதை பார்க்கின்றோம். அதுபோலவே மிகவும் எளிமையாக பிறர் கற்பதற்கு வழிவகை செய்வது. பிற மொழியினர் அத்துணை பேரும் தமிழ் மொழியை மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, மிக நுட்பமான மொழியியல் கூறுகளை உடையதாகவும் இது இருக்கின்றது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: தமிழ் அமுது. இதில் தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க. ரேவதி அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.

வணக்கம், ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற

0: பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா தூபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29 வரையிலும் கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31 வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடை பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடை பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ

எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர் குமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் வகைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. இன்று ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும், சர்க்கரை நோயில வந்து அதிகப்படியான உடல் சோர்வு, அதிகப்படியான பசி, அதிகப்படியான சிறுநீர் இழப்பு, களைப்பு, புண்கள் வந்தால் ஆறாம இருக்கு போன்ற தொந்தரவுகள் இருக்கும் பொழுது நம்ம சர்க்கரை நோயை செக் பண்ண தெரியும். எவ்வளவு ரத்தத்துல இருந்தா டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ஓவர் நைட் ஃபாஸ்டிங், நம்ம நார்மலா ஒரு 9-10 மணி சாப்பிடுவோம், ஓவர் நைட் ஃபாஸ்டிங்ல நம்ம வந்து பிளட் சுகர் வேல்யூ 126 மேலையும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 200 மில்லிகிராமுக்கு மேலையும் இருந்தா சக்கரை நோய் இருக்கு நடத்தும். இது இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும் டாக்டர் எனக்கு வந்து 100 மில்லிகிராமுக்கு மேல இருக்கு ஆனா 125 கீழே தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 140 அதிகமா இருக்கு, 200 கீழே தான் இருக்கு. நான் வந்து இது சக்கரை வர்றதுக்குரிய முன் நிலைமை, ப்ரீ டயபெட்டிக், அதாவது இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்றது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சக்கரை வர அதிகம் வாய்ப்பு இருக்குது. அவங்க அதனால வந்து சக்கரையை தவிர்க்கக்கூடிய உணவு கட்டுப்பாடு போன்ற முறைகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் நம்ம கடைபிடிக்கிறதுனால வந்து சர்க்கரை வர்றதை தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு சக்கரை நோய், நிறைய பேர் சொல்றாங்க குழந்தைகளுக்கு சக்கரை நோய் வந்துருது அப்படின்னா என்ன, நம்ம வந்து எப்பயுமே சக்கரை நோயில பாத்தீங்கன்னா மருந்துகள் இருக்கு, உணவு கட்டுப்பாடு இருக்கு, டாக்டர் இன்னொரு முறை ஏதாவது இருக்குன்னு கேட்டா இன்சுலின் இருக்கு. நிறைய பேர் இன்சுலின் கொடுக்கணும்னு சொல்லும் போதே வந்து நம்ம சக்கரை வந்து ஐயோ நம்ம தான் வந்து வாழ்க்கையோட முடிவு நினைக்கிறோம், அது கிடையாது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா செல் சொல்லக்கூடிய கணையத்துடைய செல்கள் வந்து முற்றிலும் அழிந்து விடுறதுனால டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது அவங்களுக்கு சுத்தமா இன்சுலினே கிடையாது. இன்சுலினே இல்லாம இருக்கும் பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு இன்சுலின் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து சிறு வயதுல 6 மாத குழந்தை கூட அது வருகிறது. டைப் 1 டயபெட்டிஸ் ஆர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் சொல்றோம், அதாவது இன்சுலின் போட்டா மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது வகை வந்து டைப் 2 டயபெட்டிஸ் ஆர் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். இது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் வந்து வந்தா அவங்களுக்கு வந்து இன்சுலின் குறைபாடு இருக்குது, ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், மருந்துகளையும் இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம், அதாவது நம்ம உடல் பருமன் இருக்குது, நம்ம 3 இடத்துல இன்சுலின் வேலை பார்க்குது, கணையத்துல இருந்து இன்சுலின் செக்ரீட் ஆகி கல்லீரல் மற்றும் தசைகள் மற்றும் கொழுப்பு, இந்த 3 இடத்துல இன்சுலின் செஞ்சு கூடணும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இல்லாதனால நம்ம இன்சுலினை வந்து சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளையும் இன்சுலின் செக்ரீட் பண்ணக்கூடிய மருந்துகளையும் கொடுத்து பண்றோம். இது ரெண்டாவது வகை. மூணாவது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராபிகல் பான்கிரியாடிட்டிஸ் சொல்றோம். டிராபிகல் பான்கிரியாடிட்ஸ்னா வந்து கணையத்துல வந்து நிறைய வந்து கால்சிஃபிகேஷன், அதாவது கணையம்ன்றது பான்கிரியாஸ், அதெல்லாம் கால்சிஃபிகேஷன் ஆறதுனால செல்ஸ் எகைன் அழிஞ்சு போயிருது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை நோய் வரும். அது வந்து கடற்புறத்தில் கூடிய கேரளா மற்றும் ஒரிசா போன்ற கண்பகுதியில் அதிகமாக ஃபைப்ரோ கால்சிபிக் பான் டயபெட்டிஸ் சொல்லி சொல்றோம். இது டைப் 3 டயபெட்டிஸ் சில பேர் சொல்றாங்க. இன்னொன்று வந்து மரபுளிய மோடி, மோடினா வந்து நம்ம வந்து மெச்சூரிட்டி ஆன்சர் டயபெட்டிஸ் ஆஃப் யங் அப்படின்னா, ரெண்டு தலைமுறை வந்து டயபெட்டிஸ் இருக்கு. மூணாவது தலைமுறைக்கு வந்துச்சுன்னா யங் அப்படின்னு சொல்றோம், சிறு வயதிலேயே வருது ஜீன், அதாவது ஜெனட்டிக், அதாவது மரபு வழி குறைபாடுனால வரக்கூடிய ஒரு வித. இந்த மோடியில் நீங்க பாத்தீங்கன்னா 10-15 வகை இருக்குது. அவங்க சில பேத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்புகள் இல்லாம இருக்கலாம், சில பேத்துக்கு வந்து மிகுந்த உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் மாத்திரை கொடுத்தாலும் இருக்கலாம். காமனா வரக்கூடியது டைப் 1 டயபெட்டிஸ், இன்சுலின் தேவையான ஒரு சக்கரை நோய், அது சின்ன குழந்தைகளுக்கு வருது. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் டெபிசியன்சினால வர்றது,

0: அது வந்து பெரியவங்களுக்கு வருது. ஆனா சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள்பட்ட 10-15 வருடங்கள் சக்கர நோயினுடைய பாதிப்புல இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாத்திரை வேலை செய்யாது, அந்த நேரத்தில் இன்சுலின் தான் கொடுக்கணும். அவங்க இன்சுலின் டெபிசியன்சி, அதாவது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்க இன்சுலின் டெபிசியன்சி போயிடுறாங்க. சோ அதனால வந்து எந்த டைப்ன்றது முக்கியம் கிடையாது, டைப் 1 டைப் 2 இன்சுலினோ மாத்திரையோ என்றது முக்கியம் கிடையாது. எந்த விதமான மருந்துகளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம அந்த மருந்துகளை வந்து சரியான முறையில் மருத்துவருடைய ஆலோசனைப்படி இன்சுலினா இருக்கட்டும் மருந்தா இருக்கட்டும் எடுத்துக்கிட்டு தக்க காலங்களில் வந்து நம்ம பரிசோதனை செஞ்சு அந்த சக்கரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சதன் மூலமாக நம்ம அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மருந்தோ இன்சுலினோ எந்த வகையான மருந்துகளை எடுத்தாலும் அதை வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி சரியான முறையில் எடுத்துக்கொண்டு பரிசோதனை ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை சக்கரனுடைய அளவோ ஹெச்பிஒன்ஸ் சொல்லக்கூடிய டெஸ்ட் நம்ம பண்ணிட்டு கண்டினியூஸா அந்த தெரப்பி நிறுத்திடக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது சக்கர நோயாளர் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் வகைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னன்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டுருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதோ பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிட்றோம்னு வச்சுங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சுருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றதில்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான்.

0: ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறு அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானான், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:35. உலகம் உலாவும் வானொலி கேட்கும் இனிய நேயர்களே, இன்று நாமும் காற்றாலையில் உலா போகலாம் ஒரு அழகிய நகரத்திற்கு. இது நகர் உலா. வணக்கம் நேயர்களே, இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் இப்போ நாம் போக போகிற இடம் அவுரங்காபாத் என முன்பு அழைக்கப்பட்ட சத்ரபதி சம்பாஜி நகரம். இது சத்ரபதி சம்பாஜி நகர் உலாவின் 2வது நாள் பயணம்னு சொல்லலாம். ஆமாங்க, ஏற்கனவே ஒரு நகர் உலாவில் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள அவுரங்காபாத் அவுரங்கசீப்பின் மனைவிக்காக வெள்ளை மார்பிளில் கட்டப்பட்ட தக்காணத்தின் தாஜ்மஹால் என அழைக்கப்படும் புகழ்பெற்ற பீபிகா மக்பாரா என்ற அழகான நினைவு சின்னம், நகரின் ருசிகரமான உணவுகள், வரலாற்று சின்னமாக திகழும் அஜந்தா குகைகள், இந்த பகுதியின் அடையாளமாக விளங்குகின்ற கைத்தொழில் மற்றும் கலைகள் முதலிய சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் இன்னும் நகரத்தின் சில முக்கியமான இடங்களையும் அதன் கலாச்சாரம் வரலாறு பற்றிய தகவல்களையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவுரங்காபாத் இந்தியாவின் ஒரு முக்கிய சுற்றுலா மையமாகவும் மராத்வாடா பிராந்தியத்தின் தலைமையகமாகவும் விளங்குது. இதன் புறநகரில் அஜந்தா எல்லோரா குகைகள் போன்ற சுற்றுலா தலங்கள் அமைஞ்சிருக்கு. இவை இரண்டும் 1983 முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அவுரங்காபாத் குகைகள் தௌலாபாத் கோட்டை, கிருஷ்ணேஸ்வர் கோயில், ஜமா மசூதி, பீபிகா மக்பாரா, ஹிமாயத் பாக், பஞ்சக்கி, சலீம் அலி ஏரி ஆகியவை பிற குறிப்பிடத்தக்க சுற்றுலா பகுதிகளாகும். அவுரங்காபாத் குகைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் ஒலிக்க கேட்கலாம் சித்து ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மாஞ்சி குரல்களில் டிராகன் திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நம்ம காற்றாலையில் உலா வந்து கொண்டிருப்பது அவுரங்காபாத் என முன்பு அழைக்கப்பட்ட சத்ரபதி சம்பாஜி நகரம். இனி அவுரங்காபாத் குகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவுரங்காபாத் குகைகள் 12 பௌத்த குடவரை குகைகளின் தொகுப்பாகும். இக்குகைகள் கிழக்கிலிருந்து மேற்காக அவுரங்காபாத் நகரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் சயாத்ரி மலையில் அமைந்துள்ளது. இக்குகைகள் கிபி 6 முதல் 8 நூற்றாண்டு முடிய நிறுவப்பட்டதாம். இக்குகைகள் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தால் தேசிய நினைவு சின்னமாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு இந்நகரில் உள்ள தௌலதாபாத் கோட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாடல் கேட்கலாம். ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்திலிருந்து பிரியா மாலி, அபிஷேக் சுரேஷ், சத்யநாராயணன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். தேசிய அலுமினிய நிறுவனத்தில் 268 டெக்னீஷியன் காலியிடங்கள் உள்ளன. ஆப்ரேட்டர் 115, டெக்னீஷியன்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபிட்டர் பிரிவில் 93, மைனிங்கில் 21, போர்மேன் 11 உட்பட மொத்தம் 268 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி. வயது 18 முதல் 40 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கட்டணம் ₹100. எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 10/6/2026. விவரங்களுக்கு mudira.nalcoinindia.co.in என்ற முகவரியை அணுகலாம். தேசிய உரம் நிறுவனத்தில் அதாவது என்எஃப்எல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ படிப்பு. 30/4/2026 வயது 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவை. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறம் ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹200. எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/6/2026. மேலும் விவரங்களுக்கு areers.nfl.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்டிஎஸ் பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வனக்காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர்கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது +2 அல்லது ஐடிஐ அல்லது பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2020.

26 அன்று உள்ளபடி 18 முதல் 30 மற்றும் 18 முதல் 27 வரை தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1500. SCST பிரிவினருக்கு ₹700. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 3 மேலும் விவரங்களுக்கு fridu.edu.in என்ற முகவரியில் அணுகலாம். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நகர்வுலா தொடர்கிறது. நேயர்களே, வரலாறும் கலையும் ஆன்மீகமும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நகரம்தான் இந்த அவுரங்காபாத். இனி இங்குள்ள தௌலதாபாத் கோட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேவகிரி அல்லது தியோகிரி என்று அழைக்கப்படும் தௌலதாபாத் கோட்டை இந்திய மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்தின் சத்ரபதி சம்பாஜி நகருக்கு வடமேற்கே 16.6 கிலோமீட்டர் தொலைவில் தௌலதாபாத் கிராமத்தில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாற்று கோட்டையாகும். இது யாதவ வம்சத்தின் தலைநகராக இருந்தது. 1187 முதல் யாதவ மன்னன் 5 பில்லாமா என்பவரால் இக்கோட்டை கட்டப்பட்டது. தௌலதாபாத் கோட்டை ஒரு அகழியால் சூழப்பட்டுள்ளது. பண்டைய காலங்களில் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக முதலைகள் அகழியில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்குள்ள கிருஷ்ணேஸ்வர் கோயில் மிகவும் பிரபலமானது. இக்கோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் ஒலிக்கிறது இட்லி கடை திரைப்படத்திலிருந்து, தனுஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில்.

இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் காற்றலையில் உலா வந்து கொண்டிருப்பது அவுரங்காபாத் என முன்பு அழைக்கப்பட்ட சத்ரபதி சம்பாஜி நகர். இனி கிருஷ்ணேஸ்வர் கோயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிருஷ்ணேஸ்வரர் கோயில் ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் ஆகும். மகாராஷ்டிர மாநிலத்தின் சத்ரபதி சம்பாஜி நகரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும் எல்லோராவிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இக்கோயில் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. தனிச்சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலையும் சிற்ப செதுக்கல்களையும் கொண்ட இக்கோயில் மகாராஷ்டிராவில் உள்ள 5 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாகும்.

ஓனராக இருந்த ஹிமாயத் உத் டவ்லா என்பவரால் இது உருவாக்கப்பட்டதாம். இப்பகுதி சுமார் 300 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பல்வேறு பழமரங்களை கொண்ட ஒரு பசுமையான தோட்டம். இது தவிர இங்கு ஒரு பழ ஆராய்ச்சி மையமும் இயங்கி வருகிறது. அருகில் உள்ள சத்ரபதி சம்பாஜி நகர் கோட்டை, பிபிகா மக்பாரா மற்றும் பஞ்சகச்சி போன்ற இடங்களை சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் இந்த அமைதியான தோட்டத்தையும் பார்வையிடுகின்றனர். அவுரங்காபாத் என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம், வரலாற்றை தொடும் அனுபவம், கலையை உணரும் அனுபவம், மனதை நிறைக்கும் ஒரு பயணம். பார்வையிட மிகவும் வசதியான காலம் குளிர்காலமான அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையாகும்.

மகாராஷ்டிரா மாநிலத்தில் இங்குள்ள மற்றொரு முக்கியமான சுற்றுலாத்தலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் அமைந்துள்ள ஹிமாயத் பாக், முகலாயர் காலத்தை சேர்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தோட்டமாகும். இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு அழகிய பழத்தோட்டம். இது முகலாய பேரரசர் ஔரங்கசீப் ஆட்சி காலத்தில் அப்போதைய

0: இன்றைய நகர்வுலாவில் இத்தனை அழகான அவுரங்காபாத் நகரின் பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நகர்வுலா நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
1: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். 3 நாள் பயணமாக சிக்கிம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை நாத்துலா கணவாய்க்கு சென்று மூத்த அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதன் பின்னர் பாபா ஹர்பஜன் ஆலயத்திற்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-111-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் நடந்த அரசியல் மறுசீரமைப்பில் இருந்து வர்த்தக செயல்பாடுகள் வரை என்ற தலைப்பிலான அமைச்சர்கள் அமர்வில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேசியபோது இந்தியா கனடா நாடுகளின் பொருளாதார கூட்டாண்மையின் அடுத்த கட்ட அத்தியாயம் இரு நாடுகளின் செழிப்பிற்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். இந்திய விமானப்படை தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளை கேட் மதிப்பெண் மூலம் நேரடியாக தேர்வு செய்யும் புதிய திட்டத்தை இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. தகுதியான கேட் மதிப்பெண் உள்ள பொறியியல் பட்டதாரிகள் விமானப்படை பொது நுழைவு தேர்வு இல்லாமல் நேரடியாக தேர்வுக்குழு சோதனைக்கு செல்லலாம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் நேற்றிரவு தரம்சாலாவில் நடைபெற்ற தகுதிச்சுற்று போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 92 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்றிரவு 7:30 மணிக்கு சண்டிகரில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8 மணி 2 நிமிடம் 5 நொடி.

தினமும் பல புதுமையான தகவல்கள், தினமும் உங்கள் அறிவு களஞ்சியத்தில் ஒரு புதிய சேர்க்கை. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களிலிருந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரை எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம்.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம ஏன்ஷியன்ட் இன்ஜினியரிங் ஒண்டர்னு உலகம் பாராட்டுற, உலகையே வியக்க வைத்துள்ள ஒரே மலையில் 100 குகைகள் உள்ள எல்லோரா குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம்.

0: கருதப்படுது. இவை வெறும் குகைகள் அல்ல, கல்லில் எழுதப்பட்ட காவியங்கள் ஆக பார்க்கப்படுது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லோரா குகைகள் எங்கே இருக்கு, எப்போ உருவானது தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் மற்றும் ஜோனிதா காந்தி இணைந்து பாடிய பாடல்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரா குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரா குகைகள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் சத்ரபதி சம்பாஜி நகர் அருகே அமைந்துள்ளன. சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்தில் 100 பிரம்மாண்ட குடைவரை குகைகள் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த குகைகள் கிபி 600 முதல் 1000 வரை பல கட்டங்களாக உருவாக்கப்பட்டனவாம். இங்கு கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான குகைகள் இருந்தாலும் வெறும் 34 குகைகள் மட்டும்தான் மக்களோட பார்வைக்கு அமைக்கப்பட்டிருக்கு.

இங்க முதல் குகையிலிருந்து 12வது குகை வரைக்கும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களும், 13வது குகையிலிருந்து 29வது குகை வரைக்கும் இந்து மதத்தை சேர்ந்தவங்களும், 30வது குகையிலிருந்து 34வது குகை வரைக்கும் சமண மதத்தை சேர்ந்தவங்களும் உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு குகைகளும் ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்படலை. ஒரு சில பகுதிகளை சேர்ந்த குகைகள் தனித்தனியான காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு.

அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு குகைகளும் ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்படலை. ஒரு சில பகுதிகளை சேர்ந்த குகைகள் தனித்தனியான காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 34 குகைகளில் ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிற குகை எதுனா அது 16வது குகை தான்.

0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அயலான் திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: Policy and said that Delhi too is guided by an India-first approach. Convergence of interests may sustain cooperation, but India's standing in a fractured world will ultimately rest on the strength it builds at home, the paper concludes. And with that, it's back to you, Pramod.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Centre forms high-level committee to study demographic change caused by infiltration and other reasons. Supreme Court to deliver its verdict today on petitions challenging special intensive revision of electoral rolls. CBSC rejects claims circulating on social media about breach of its on-screen marking system, saying it was only testing site and not actual platform. IMD issues red alert for severe heatwave conditions in Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbha today. And in IPL cricket, Royal Challengers Bengaluru storm into final, beating Gujarat Titans by 92 runs in qualifier 1 at Dharamshala. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:30:10. தகவல் தளம் தொடர்கிறது. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரா குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லோரா குகைகளில் 34 குகையிலையும் 16வது குகை மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லோராவின் இதயம் என்று சொல்லப்படுவது குகை எண் 16. அதுதான் கைலாஷா டெம்பிள். இந்த கோவில் உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயம் இறைவன் சிவபெருமானின் கைலாய மலையை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் கட்டுமானத்திற்கு லட்சக்கணக்கான டன் பாறைகள் அகற்றப்பட்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த குகைகளை உருவாக்க கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில ஆய்வாளர்கள் இந்த கோவில் கட்டி முடிக்க குறைந்தது 100 வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணராஜா அப்படிங்கிற ஒரு அரசர் தான் இந்த எல்லோரா குகைகளை கட்டி இருக்கார். 250 அடி நீளமும் 150 அடி அகலமும் இருக்கிற நிலப்பரப்பில் இந்த சிற்ப கோவிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் மட்டும் 148 நீளமும் 62 அடி அகலமும் 100 அடி உயரத்திலும் இருக்கு. இந்த கோவில்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒற்றை பாறையால் குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த 16வது குகையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குடவரை கோயில்களில் சொன்னாலே, அதாவது மலையை குடைந்து கட்டுகிற கோயில்கள் எல்லாம் கீழே இருந்து கட்ட ஆரம்பித்து மேல் நோக்கி முடிப்பாங்க. ஆனால் சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய பாறையை குடைந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக தாங்க இருக்குது. இந்த கோயில் கட்டுறதுக்கு மலையோட உச்சியிலிருந்து, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி செதுக்கி கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம்தான் கீழ் நோக்கி உடைச்சிக்கிட்டே வாசல் வரைக்கும் வந்திருக்காங்களாம். இந்த டெக்னிக்கல் பேர் கட்டவுட் மோனலித் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மொத்த உலகமும் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் என்னென்னா கட் இன் மோனலித். ஆனால் உலகத்திலேயே இந்த கைலாசா கோவில் மட்டும்தான் இந்த நேர்மறையான டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. கோபுரத்தோட உயரம் மட்டுமே 107 அடி இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இது மாதிரி மலையோட உச்சியிலிருந்து கீழ் வரைக்கும் செதுக்கப்பட்ட ஒரே கோவில் இது மட்டும்தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் 2 அடுக்கு இருக்காம். இந்த கோவிலோட கட்டுமானத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற ரெட்டையர்கள் மாதிரி தெரியுதாம். இந்த கோவிலை சரிபாதையாக பிரித்து பார்த்தோம்னா

இடது பக்கத்தில் இருக்கிற சிலைகள் எல்லாமே வலது பக்கத்திலையும் ஒரே அளவுல ஒரே மாதிரி இருக்குமாம். 1000 வருடங்கள் கடந்தும் பல பேரழிவுகளை தாண்டியும் இந்த சிற்பங்கள் அப்படியே இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின கணித முறை எவ்வளவு துல்லியமாக இருந்திருக்கும்னு தெரிய வருது. எல்லோர குகைகள் பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து விஜய் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எல்லோர குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற கைலாசா கோவிலுக்குள்ள சில மர்மங்களும் இருக்குது. இங்கே 18 சுரங்கப்பாதைகள் இருக்குது. ஆனால் இந்த சுரங்கப்பாதைகள் உள்ள எந்த மனுஷங்களாலும் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சுரங்கப்பாதையோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் இன்னொரு பிரமிப்பான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கும் தொங்கும் பாறை தான். ஒரு மிகப்பெரிய பாறை, அதாவது கிட்டத்தட்ட 20 அடி அகலம் இருக்கிற ஒரு பாறை கீழே எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் இருக்குது. அந்த காலகட்டத்தில்

எப்படி இப்படி ஒரு பாறையை உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு உள்ளேயும் கருவறைக்குள்ளேயும் எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காதாம். இந்த மாதிரி இருட்டான இடத்துல அந்த கால சிற்பிகள் எல்லாம் இவ்வளவு அழகான நுட்பமான சிலைகளை செதுக்கியிருக்காங்க. வேற எந்த வெளிச்சமும் இல்லாமல் வெறும் தீப்பந்தத்தையும் சூரிய வெளிச்சத்தையும் மட்டுமே வச்சு இவ்வளவு அழகாக செதுக்கியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தாங்க. இந்த சிற்ப கோயில்களில் இருக்கிற சிற்பங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு சிற்பத்திலையும் துல்லியமாக செதுக்கியிருக்காங்க.

0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் தொடரலாம். தகவல் தளம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இனி எல்லோரா குகைகளின் கலை பொக்கிஷங்கள் சிற்பக்கலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த குகைகளின் சுவர்களில் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. ராவணன் கைலாய மலையை தூக்கும் சிற்பம் மிகவும் புகழ்பெற்றது. யானைகள், சிங்கங்கள், தேவதைகள், நடன காட்சிகள், அந்த கால மனிதர்களின் கற்பனை திறன் எவ்வளவு உயர்ந்ததுன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு.

0: எல்லோராவிற்கு செல்ல சிறந்த காலம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. அருகிலுள்ள சத்ரபதி சம்பாஜி நகரிலிருந்து சாலை வழியாக எளிதாக செல்லலாம். அருகிலேயே அஜந்தா குகைகளும் உள்ளன. அதனால் வரலாற்று பயணத்தை விரும்புவார்கள் இந்த இரண்டு இடங்களையும் சேர்த்து பார்க்கலாம். நேயர்களே, எல்லோரா குகைகள் என்பது கற்களை செதுக்கிய நினைவு சின்னம் மட்டுமல்ல, அது காலத்தை வென்ற கலை சான்று. அது இந்திய நகரத்தின் பெருமை. உண்மையில் இது இந்தியர்களின் பொறியியல் திறமைக்கான சான்று. ஆயிரம் ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கும் இந்த பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. இத்துடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு
1: நேரம் இப்போது 8:45.
2: ஆகாஷவாணி
3: வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி,

அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கே இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கே. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும் போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு. வாய்ப்பிற்கு நன்றி.

0: அன்பளை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன், நண்பனே, எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய

0: வாழ்த்துக்கள்.
1: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
2: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
3: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
2: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
0: படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:56.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 9:02 இணைய வழி நேயர் விருப்பம் கேட்கலாம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று 2 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான ஆலோசனைகள். நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான மைய வேலைவாய்ப்புத்துறை உதவி இயக்குனர் திருமதி பி. சைலஜா அவர்கள்.

0: 8:15 காலத்தை வென்ற கானங்கள். மாலை 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரி செய்யக்கூடிய பிறவி குறைபாடு என்ற தலைப்பில் நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பியல் துறை மருத்துவர் டாக்டர் அருண் சந்தர் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் சின்ன நாடெனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கலாநிதி, ஆதி தாளம்.

ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து தோடி ராகத்தில் கார்த்திகேய பாபநாசம் சிவன் பாடல் ஆதி தாளம்.

0: நேரம் 10 மணி. இன்னைக்கு கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா சீனிவாசன். 3 நாள் பயணமாக சிக்கிம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை நாத்துலா கணவாய்க்கு சென்று மூத்த அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதன் பின்னர் பாபா ஹர்பஜன் ஆலயத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து கேங்டாக்கில் உள்ள மனன் கேந்திராவில் நடைபெறும் சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பென்னி ஓங்குடன் இணைந்து நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற 17வது வெளியுறவு அமைச்சர்கள் கட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கினார். இதில் இந்தோ பசிபிக், மேற்கு ஆசியாவின் நிலைமை மற்றும் பிற உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசு தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் அரசு மானியத்துடன் காளான் உற்பத்தி கூடம், பசுமை குடில், பண்ணைக்குட்டை, மண்புழு உரத்தொட்டி உள்ளிட்ட வசதிகளை அமைத்து கொள்ள விரும்பும் தோட்டக்கலை விவசாயிகள் ஜூலை 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தோட்டக்கலைத்துறைக்கான கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயில் தேரோட்ட திருவிழா இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த விடுமுறைக்கு ஈடாக வரும் ஜூன் 6ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் டானாங் நகரில் நேற்று நடைபெற்ற 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு சண்டிகரில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:02. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பொதுவாக நமக்கு பிடிச்ச பாடலை நம்ம மட்டும் கேட்டு ரசிக்கிறது இல்லாமல் உலகமே கேட்டு ரசிக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே அலாதிதாங்க. இன்றைக்கும் நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சு கேட்கறதுக்கு ஆவலாக காத்துக்கிட்டுருக்காங்க. அந்த வகையில் முகநூல் வழியே தமது விருப்ப பாடலை பதிவு செய்திருக்கும் முதல் நேயர் பம்மல் ராஜன் அவர்கள். இவர் விரும்பி கேட்ட பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. இதோ

முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் சென்னையை சேர்ந்த மணலிமாறன், தமிழ்மாறன் மற்றும் வெற்றிமாறன் இவர்களுக்கான பாடல் இதோ.

முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபர்கள் அவர்கள் கேட்ட பாடல். பாடலின் படம் கட்டபொம்மன் திரைப்படம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம்.

முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். நீயா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் அவர்கள்.

மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை

கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பொன்னான வாழ்வு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி அவர்கள். இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. அறந்தாங்கிய ஐயப்பன் அவர்கள் இவர் விரும்பிய பாடல் தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வேட்டவலம் குமார் அவர்கள் கேட்டிருக்காங்க. இவர் விரும்பிய பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து. இதோ

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்ல

நினைவூட்டுகிறேன் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நெறிப்படுத்துபவர் வித்யா அவர்கள். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்களுடன் 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், இன்றைய நேயர் நலத்தின் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம்.

முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து நன்னிலம் நாராயணன் அவர்கள் கேட்டிருக்காங்க. இதோ இவரின் விருப்ப பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பெண் புத்தி முன் புத்தி திரைப்படத்திலிருந்து கொலுசே கொலுசே அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். என்னுயிர் நீதானே திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வேதாரண்யம் வட்டம் நாலு வேதபதி கே பி ராஜதுரை, தலை ஞாயிறு ஏ ராஜா முகமது ஆகியோர். இன்னும் நிறைய நேயர்கள் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க கேட்ட பாடல் எல்லாமே நேரமே

இல்லாமை காரணமாக ஒளிபரப்ப முடியல. அவங்கெல்லாம் யாருன்னா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத், அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கன அள்ளி கோவில், கொட்டாய் டி கனகராஜ், ஜெயக்கொடி அப்படின்றவங்களும் பாடல்கள் கேட்டிருக்காங்க. திருவார்குடி டிஸ்ட்ரிக்ட் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி அவங்களும் பாடல்கள் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு கேட்டிருக்காங்க. ராஜபாளையத்துலேருந்து பிரபு வீரா அவங்களும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் பாடல்கள் கேட்டிருக்காங்க. மணிமாறன் அவர்களும் கேட்டிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அப்படிங்கிறவங்களும், சென்னை அந்தோனிராஜ், கலியபெருமாள், காசிலிங்கம், மந்திரமூர்த்தி ஆச்சாரியா, தர்மபுரி துரைராஜ் ஆகியோர் இவ்வளோ பேரும் பாடல்கள் கேட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாக எல்லாரோட விருப்ப பாடலும் ஒளிபரப்ப முடியல. இவங்க எல்லாருக்காகவும் இந்த நிறைவு பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா ஸ்ரீனிவாசன். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போயிங் நிறுவனத்தின் செயல் துணைத் தலைவர் திரு ஜெஃப் ஷாக்கியை நேற்று புதுடெல்லியில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், மேலும் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் முழுமையான சீரமைப்பு வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்திய விமானப்படை தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளை கேட் மதிப்பெண் மூலம் நேரடியாக தேர்வு செய்யும் புதிய திட்டத்தை இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. தகுதியான கேட் மதிப்பெண் உள்ள பொறியியல் பட்டதாரிகள் விமானப்படை பொது நுழைவுத் தேர்வு இல்லாமல் நேரடியாக தேர்வுக்குழு சோதனைக்கு செல்லலாம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் 10 பெட்டிகளை கொண்ட டெமு ரயில் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக இன்று புதுடெல்லி செல்கிறார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசு சார்பில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளர் சிலையை அவர் திறந்து வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை திரு விஜய் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த எண்களுக்கு முன் 0413 என்ற குறியீட்டு எண்களை முன் இணைத்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் அழைப்பாளர் யார் என்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
2: சொல்லுங்க சார்.
3: எனக்கான தலைப்பு என்ன மேம்?
2: பிறரை மகிழ்வித்த தருணம்.
3: சூப்பர் மேம். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ல குட்டி பசங்களை நான் நிறைய சமயங்கள்ல மகிழ்வித்திருக்கிறேன் மேம். இதுல ரெண்டு பிரதானமான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்லணும். ஒரு வாட்டி என்னுடைய தங்கை ஐஸ்வர்யா, அவளுக்கு வந்து நார்த் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. பொருளாதார ரீதியாக அவங்க குடும்பத்துல பண்ண முடியாது, அதற்குரிய ஏற்பாடு அப்படிங்கறத செஞ்சு நானும் அவங்க ஃபேமிலியோட போய் நார்த் இந்தியாவுக்கு பண்ணேன். அங்க பாத்தீங்கன்னா சிம்லா, அப்புறமா டார்ஜிலிங், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ லைஃப்ல இது வரைக்கும் அவ நார்த் இந்தியா போனதே கிடையாது. ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவ வந்து நார்த் இந்தியா போகணும் அப்படின்ட்டு நினைச்சதை நான் ஈடுபடுத்தி கொடுத்தேன். அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது அவ லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த தருணத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் ஒன்னு. ரெண்டாவது, நான் ஒரு வாட்டி இதுக்கு போயிருந்தேன் மேம், எக்ஸ்கர்ஷன் டூர் மாதிரி போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா சர்க்கஸ் இருந்தது, எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த தின்பண்டங்கள் எல்லாமே இருந்தது. அப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த தின்பண்டங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. அவங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க கையில பணம் இல்ல. பார்க்கும் பொழுது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிற மாதிரிதான் தெரிஞ்சது. அந்த குழந்தை என்னென்னலாம் ஆசைப்பட்டதோ நானு அத எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தேன் மேம். அந்த குழந்தை ரொம்ப ஆசையாகவே சாப்பிட்டது. சாப்பிட்டுட்டு அது முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு அப்படிங்கறது இருந்தது. அப்ப அந்த தருணத்தை வந்து

0: அந்த குழந்தை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இந்த ரெண்டு தருணங்களும் மற்றவங்களுடைய முகத்துல நான் மன மகிழ்ச்சியை வைத்த ஒரு தருணமா இருக்கிறதுனால இன்றளவும் கூட எனக்கு ரொம்பவே மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் அப்படிங்கறத நம்ம லைஃப்ல செஞ்சோம்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கறதுக்கான ஒரு பிறவி பையன் அப்படிங்கறது இருக்குமே. ரொம்ப செல்பிஷா இருக்க கூடாது. மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்கான தருணங்களை நம்ம உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல நம்ம உருவாக்கி மற்றவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழணும் அப்படிம்பாங்க. ரொம்பவே நல்லது. அது ஒரு இறை குணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மேம். சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பெயர்த்து நம்ம மற்றவங்களுக்காக காசு செலவழிச்சு ரொம்ப பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய முகத்துல ஏதோ ஒரு சமயத்துல சந்தோஷமாக மகள் புன்னகை மலர்வதற்கான ஒரு ஆளா இருந்தோம்னா நம்ம தான் இந்த உலகத்துல வெற்றியாளன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் சில சமயங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு பர்த்டே அப்படிங்கும் பொழுது நான் கரெக்டா கால் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணுவேன். அப்ப அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சொல்லுவாங்க எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சந்திரசேகர், ஆனா உன்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணினது. நீதான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து எனக்கு விஷ் பண்ணிருக்க, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், நான் மறக்கவே மாட்டேன்னு அவங்க முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சியா மலர்ந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குட்டி குட்டியான விஷயமே காசு இருக்கணும்னு கூட இல்ல மேம், பட் அவங்களுக்காக அந்த கேர் பண்ணி அந்த அன்போட நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்க முகத்துல அந்த ஒரு மகிழ்ச்சி மன நிறைவு அப்படிங்கறது மலரும். அதற்கு ஒரு காரணமாக நம்ம இருக்கணும் மேம்.
1: சொல்லணும்னா
0: பெரியவங்க தான் எப்பவுமே இளையவர்களை மகிழ்ச்சியாக வச்சிருப்பாங்க, அதுதான் உண்மையும் கூட. ஆனா ஓரளவுக்கு நமக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது நமக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கு கூட நம்ம மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த தருணங்களை ஏற்படுத்தி அவங்களையும் நம்ம மகிழ்ச்சி செஞ்சோம்னா அது வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா?
1: நிச்சயமா. அதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல, ஆறுதலான வார்த்தைகள் கூட போதும் இல்லைங்களா?
0: ஆறுதல் வார்த்தை, நான் உனக்காக இருக்கிறேன்னு கேர் பண்ணுறது, அவங்களுக்கு கிக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல ஹெல்ப் பண்ணும்போது கூட அவங்க மகிழ்ச்சியான தருணம் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு நான் கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு வார்த்தை சொன்னா அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு,
1: கடைசி வரைக்கும் மறக்காது.
0: என்னால வெளியில போகும்பொழுது ஏதாவது ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆசைப்பட்டு ஏதாவது தின்பண்டங்கள் கிடைக்கலன்னா நான் தான் முதல்ல அழ போய் இருப்பேன். அது மாதிரி நிறைய தருணங்கள் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா எவ்வளவு தருணங்கள் அமைஞ்சாலும் அந்த ஒரு குழந்தையினுடைய அந்த மகம் முகம் மலர்ந்த அந்த ஒரு சிரிப்பு நீங்க சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள நிக்குது மேம்.
1: ரொம்ப அழகா பேசுறீங்க சார், நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ மேம்.
1: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்.
2: அன்பு அனிதாவிற்கு அன்பான நல் வாழ்த்துக்களும் ஈடுபட்டிருந்த செய்யணும்.
1: சொல்லுங்க சார், பிறரை மகிழ்வித்த தருணம்.
2: அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லிருமா, அனிதாவுக்கு ஏன் வணக்கம்
1: என்னுடைய பெயர் வித்யாங்க சார்.
2: அதாவது ஏன் வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்றதா, வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் பொண்ணுங்களுக்கு. அதுதான் முறை, இது என்னுடைய நடைமுறை பழக்கம்.
1: வணக்கம் சொல்வது ஒரு முறை, வாழ்த்துக்கள் சொல்றீங்க, ஓகே நன்றி. சொல்லுங்க சார்.
2: அதாவது நம்முடைய பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லும் போது,
1: ஓகே ஓகே சார்,
2: சரி அது விடுங்க. இப்ப தலைப்பு உங்களுடைய நான் கவனிக்கும் போது எப்படின்னா, பிறரை மகிழ்வித்த தருணம் போது தாய் தந்தையா உற்றார் உறவினரா பிறர்களா அப்படின்னும் போது உங்க தலைப்பு வந்து பிறர் போது எல்லாமே வந்துருது அதுல.
1: ஆமா கண்டிப்பா,
2: தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு உற்றார் உறவினர் நண்பர் அப்படின்ற பல தரப்பட்ட விஷயங்கள் இதுல கலப்படம் இருக்கு. அப்படின்னும் போது என்னுடைய முன்னுதாரணம் என்னுடைய தாய் தந்தைக்கு. என்ன பற்றி அதுக்கு அது உறவுகள், அதுக்கடுத்து நண்பர்கள், இப்படிப்பட்ட தரப்புல வந்து என்னை அறியாமலே செஞ்சிருக்கேன். ஒரு விஷயத்த சொல்றோம், அதாவது நான் ஏன் பதிவு பண்றேன்னா, இது நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து விளம்பரத்துக்காக செய்யல, இது நீங்க எதுக்காக இந்த தலைப்பை கொடுக்கிறீங்கன்னா, பிறருக்கு மகிழ்வு தரும்போது மற்றவங்களுக்கு அது ஊன்றுகோலா இருக்கணுங்கிறதா இந்த தலைப்பை நீங்க கொண்டு வந்து கொடுக்க.

0: இல்லைங்கம்மா.
1: ஆமா, நமக்கும் ஒரு திருப்தி.
0: ஆமா, இப்போ என்னுடைய தாய் அது வந்து பெற்ற ஈண்டெடுத்ததுக்கு உத்தரவுங்கும் போது அதுவும் ஒரு தனிப்பட்ட முறை. இப்ப உங்களம் போல ஒரு உறவுகளுக்கு இப்போ என்னுடைய இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு திருமணம், அந்த திருமணத்தையும் நீங்க அழைக்கிறீங்க.
1: ஆமா,
0: அப்ப அந்த திருமணத்தை நான் கலந்து
1: கொண்டேன்னா,
0: ஆஹா, நம்முடைய இவரு நேயர் வந்து சையத் விழுப்புரத்துல இருந்து வந்திருக்காரு. இப்படி நம்முடைய அறிவிப்பாளர்கள் ஒரு 5 திருமணத்துக்கு நம்ம போயிருக்கோம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதை ஏன் குறிப்பிடுறோம்னா, ஒரு மரியாதை கொடுத்து நம்ம அழைக்கிறாங்க. அந்த மரியாதைக்கு நம்ம செலுத்த வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அந்த கடமை வந்து தவறாம போயிட்டீங்கன்னா நமக்கு ஒரு பேர் இருக்கும். கடைசியாக நம்முடைய இயக்குனர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பிரிவு விட்டார்க்கும் போது என்னை அழைத்தார் அவர். அப்ப உமாமோகன் அறிவிப்பா இருந்துட்டாங்க, அவங்க என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு வந்து பேச சொன்னாங்க. அந்த இதில் பேசும்போது நான் நெகிழ்வு அடைஞ்சிட்டேன்.

0: கடமை வந்து தவறாம போயிட்டீங்கன்னா நமக்கும் ஒரு பேர் இருக்குமா. கடைசியாக நம்முடைய இயக்குனர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பிரிவு விசாரிக்கும் போது என்னை அழைத்தார் அவர். அப்போ உமாமோகன் அறிவிப்பா இறந்துட்டாங்க சொல்ல, அவங்க என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு வந்து பேச சொன்னாங்க. அந்த இதில் பேசும்போது நான் நெகிழ அடைஞ்சிட்டேம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு ஒரு இயக்குனர், நம்முடைய இப்போது தற்போது உள்ள இயக்குனர் கூட செந்தில்குமார் கூட என்னை பார்த்தார், அவரும் நல்ல பழக்கம் தான். இப்படிப்பட்ட உறவுகளை நான் கொண்டு இருக்கும் போது எனக்கு என்னம்மா குறை? ஒன்றும் கிடையாது. பிறகு மகிழ்விக்க வேண்டியதுதான்மா நம்முடைய கடமை. அது அன்பாலா இருக்கலாம், பணத்தாசை கிடையாது, அன்பாலதான் பிறர் மகிழ்ச்சி இருக்கணும். பணம் என்பது அப்பாற்பட்ட விஷயம் மாதிரி.
1: அதுக்கு
0: இதுக்காம நன்றி.
1: நன்றி, நன்றிங்க சார். வணக்கம். வணக்கம்.
2: உங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க சார். யார், எங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: பிறரை மகிழ்வித்த தருணம்,
2: சந்தோஷத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம். மற்றவர்களை மகிழ்வித்து பார்க்கிற ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க கிராமங்கள்ல.
1: கண்டிப்பா
2: நாம் வாழ்வது மட்டுமே வாழ்வன்று, நம்மை சார்ந்தோருக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை கொடுத்து பெற்று அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அது பாராட்டாக இருக்கலாம், நன்றியாக இருக்கலாம், வாழ்த்தாக இருக்கலாம், எப்படி ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நாம கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கணும். இந்த மாதிரி மகிழ்ச்சி தருணங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை மகிழ்வித்து தருணங்களா ஒன்று நான் செய்துட்டு இருப்பேன்.
1: சரிங்க சார்.
2: அது பொது நல அடிப்படையோடு அந்த பார்வையில் இருக்கும். இப்ப எங்க தெருவில் நாலாவது வீட்டில் ஒருத்தவங்க தண்ணி வரணும்னு சொன்னீங்கன்னாக்கா குடி தண்ணி அதை சம்பந்தப்பட்டவங்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த மூலையில ஒருத்தவங்க தெரு விளக்கு இல்லைன்னா அது சம்பந்தப்பட்டவங்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த தெரு விளக்கு இந்த இடத்துல எரியாம இருக்கு, அது வெளிச்சத்துக்கான ஆவணப்படைகளை பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு நாலாவது வீட்டுல இந்த பத்தாவது வீட்டுல தண்ணி பைப்ல தண்ணி வராம இருக்கு, அது தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு
1: சொல்லுது.
2: எங்க வீட்டு வாசல்ல வெளிச்சம் லைட் ஏறினு சொன்ன அது எனக்கு மட்டுமே, அது ஊராட்சி வெளிச்சம் கிடையாது, அது என்ன சார்ந்த ஒரு 20-30 வீடுகளுக்கு 10 வீடுகளுக்கு வெளிச்சம் அடிக்க
1: சொன்ன
2: அதுல சுயநலத்தோட கூடிய பொது நலம் இருக்கிற மாதிரி இருக்கும். இரண்டு திருமணங்களை நான் பைசா எதிர்பார்க்காம நடத்தி முடிச்சு கொடுத்துருக்கேன்.
1: ஓ, நல்ல விஷயம், பாராட்டணும்.
2: அது எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அந்த திருமணத்தை அடைச்சி பிடிச்சி கொடுத்ததுனால எனக்கு வந்து ஒரு மானசீகமான ஒரு ஒரு நன்றி எடுதல் இருக்கு.
1: ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும்.
2: திருமணத்தை எனக்கு முடிச்சு கொடுத்தாரு, நாங்க பல இடங்களில் சிரமப்பட்டும் பெண்ணு கிடைக்காம இருந்து சொல்லி. இப்போ இன்னொரு உறவினருக்கு இன்னொரு திருமணத்தை முடிச்சு கொடுக்கற முனைப்புல இருக்க,
1: நல்ல விஷயம்.
2: அது முடிவு நம்பிக்கையோட இருக்கிறேன்.
1: நிச்சயமா
2: இது மகிழ்ச்சியுடைய தருணங்களா நான்
1: நினைக்கிறேன்.
2: 2022 நான் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில நான் புற நோயாளி இருக்கிற நேரத்துல என் குடும்ப சக நோயாளி என்னை விட ஒரு 10 வயசு கூடுதலான ஒரு மூத்த குடிமகள், அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை தாண்டி அவருக்கு அந்த 4 மணி சந்திப்புல போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, தேநீர் வாங்கி கொடுக்கறது, சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறது, இந்த வேலைகள் அவருக்கு செய்து கொடுப்பேன்.
1: ரொம்ப நல்ல விஷயம்.
2: அப்படி கொடுக்க நேரத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி நிறைவா இருக்கும். அந்த அதுக்கு அடையாளம் ஒரு இண்டஸ்ட்ரி தான் கேட்டீங்கன்னா, அவரு 60 சிகிச்சை பண்ணிக்கிட்டு புறப்போறான்னு எனக்கு 60 சிகிச்சை வண்டி தள்ளிட்டு போற நேரம். அப்ப எனக்கு வந்து அந்த அந்த வாசிப்பு பார்த்து காத்து இருந்து போயிட்டு திரும்பி வரவர்லயே இருந்த இங்கே அவர் வந்த பிறகு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம போகணும் சொல்லி
1: நல்ல விஷயம்.
2: 60 சிகிச்சை பண்ணிட்டு வண்டி தள்ளிட்டு திரும்பி வரும்போது கையெடுத்து கும்பிட்டு அவரு எனக்கு நீங்க உதவி நீங்க எனக்கு அந்த நேரத்துல பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு பணம் இருந்தது, எனக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் உளுந்தூர்பட்டி பக்கத்துல களம் மருந்து இருக்காரு. அவர் இப்ப உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது,
1: ஆனா அந்த நன்றியை நினைச்சு பார்த்திருக்காரு.
2: மகிழ்ச்சியான தருணங்களை ஒண்ணு நம்ம பண்ணி கொடுக்கற நேரங்கள்ல என்னமும் செயலும் சரியா இருந்தா வாழ்வியலும் செயலும் சிந்தனையும் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: ஆமாங்க சார்.
2: நமக்கு முக்கியமான சாயப்படுத்தாம நம்மளால முடிஞ்ச சின்ன பங்காளிக்க நம்ம செய்து கொடுக்கணும் சொன்ன இதுக்கு அடிப்படை காரணமே வானொலி
1: தான்.
2: வானொலி இது மாதிரி செய்திகளை இது மாதிரி கருத்துக்களை வெளியே எங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் நாம நம்மளால முடிஞ்ச பொருளாதார செய்திகளோட நம்ம செய்யணுங்கிற எண்ணங்கள் நமக்கு வருது.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: செய்திகளால

0: பாராட்டு ஒரு நன்றி வாழ்த்துக்கள் என்னமோ கிடைச்சுட்டே இருக்கு. ஓய்வு கிடைக்கிறது செய்ய போறோம், நமக்கு என்ன நட்டங்கள் ஆயிட்டு போயிது போது
1: கண்டிப்பா
0: கேட்கவே கிடையாது. முடியாது அடையாளம் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைங்கிறாரு.
1: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: ஓகே, சொல்லுங்க மேடம். பேரரை மகிழ்வித்த தருணம்.
2: பேரரை மகிழ்வித்த தருணம் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து இதுல பால்வாட்டில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரவங்க தண்ணி எப்ப பார்த்தாலும் தண்ணியிலயே மிதந்துகிட்டு சாப்பிடு காசு கொடுக்காம குடும்பத்தை பார்க்காம இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பையன் வந்து அவங்க மனைவிட்டு வந்து ரூபா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என் பேட்டுக்காரன் பால்வாட்டில விட்டுருந்தேன், வீட்டுக்கு
1: உட்காந்துருந்தேன்.
2: அப்ப நான் அந்த பையனை கூப்பிட்டு, எப்பா அப்படி நீங்க அதாவது நீங்க காசு கொடுத்து குடும்பத்தை பாக்குறத விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் காசு கேட்கலாமா? நீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க தண்ணி சாப்பிடாம இருந்து பாருங்களேன், உங்க உடல் எப்படி இருக்கு, உங்க மனசு எப்படி இருக்கு, உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேங்கம்மா. அதாவது தண்ணி அதுனால என்னென்ன தீமைகள் இருக்கு, இதனால நீங்க இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறீங்க, வறுமை நிலை ஏன் வருதுன்னு சொன்னோம்னா, சரிங்கம்மா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு அப்படின்னு. இப்போ பரவாயில்லைங்கம்மா, இப்போ எங்க வீட்டுக்காரர் சரியா தண்ணி சாப்பிடறது கிடையாது. ஒருவேளை நான் சொன்னதுனாலயோ இல்ல அவரா உணர்ந்து எதுவும் செயல்பட்டாரோ என்னமா தெரியாது. ஏன்னா ஒருத்தவங்க சொல்லித்தான் ஒருத்தவங்க திருநெல்வேல இப்ப இவ்வளவு நடைமுறை பழக்கத்துக்கு சரியா வராது.
1: உணர்ந்து
2: ஆமா, அது எதுனாலே தெரியல. அவர் தண்ணி சாப்பிடாம கொஞ்சம் நிறுத்திட்டாரு.
1: சின்ன
2: பிறகு அவரு ஆட்டோ ஓட்டினவரு, அப்புறம் கார் வாங்கினாரு, அப்புறம் வீட்டுல பாத்துக்கிட்டாரு, வெளிநாட்டுக்கு போனாரு, நல்லா சம்பாத்தியம் பண்ணி மனைவி குழந்தை நல்லா வச்சுக்கிட்டாரு. அப்ப அந்த மனைவி குழந்தைகள் முகத்துல இருந்த சந்தோஷம் அளவிட முடியாததுங்கம்மா. எங்க வீட்டுக்காரரு எவ்வளவோ செஞ்சுட்டு, நீங்க சொன்ன முகூர்த்தமா, நீங்க சொன்னதுனால திருந்தினாலா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சொன்ன முகூர்த்தமா எங்க வீட்டுல நன்மை நடந்துச்சு,
1: அதனால
2: நாங்க பயன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க.
1: உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அதுல.
2: ஆமாமா, எனக்கு அதாவது வார்த்தைகளை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வார்த்தைகளை நல்லபடியா பண்ண பேசுறது. நாளைக்கு திருமணத்துக்கு நிக்கிறாங்க பசங்கள்லாம், பின்னாடி பெண் குடுக்கறவங்க கூட யோசிப்பாங்க இல்லையான்னு சொன்ன பிறகு அவர் அங்க சண்டை போடுறது மனைவி ரொம்ப கத்துறது எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரு. என்னை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு மதிப்பா பார்த்தாரு. நானுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, அந்த குடும்பமும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சி
1: அடைஞ்சு,
2: ரெண்டு வீட்லயுமே கொஞ்சம் நன்மை ஏற்படுத்தின சந்தோஷம் எனக்கு திருப்தி இருக்கு.
1: அதனால இரண்டு குடும்பங்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க இல்லைங்களா?
2: ஆமா ஆமா, அதெல்லாம் வார்த்தைகள் கூட நன்மையை தருங்களம்மா.
1: எங்கிட்ட
2: எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறான், என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறப்ப அதுக்குண்ட ஒரு தீர்வுகளை கொடுப்பேன், நான் சொல்லுவேன் அடிக்கடி. அதனால அவங்க நிறைய பேர் நன்மை
1: இருந்துருக்காங்க.
2: நன்றி, நன்றி,
1: அருமையா சொன்னீங்க. நன்றி மேடம்,
2: நன்றி.
1: நிலைத்த நேரம் சரியாக 11:19:30. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஓகே,
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது என்ன பொறுத்திருக்கோம் எடுத்தோம், யாராலும் போன்ல பேசும்போது ஒன் சக்தி வணக்கம் சொல்லுவேன்.
1: ஓகே ஓகே,
3: சில பெரியவங்க சின்னவங்க யாராலும் பார்க்க மாட்டாங்க.
1: ஓகே, சொல்லுங்க.
3: அவங்க அதுக்கு சொல்லிட்டு போவாங்க, உன் வயசு என் வயசு என்ன போய் வணக்கம் சொல்றீங்க?
1: வணக்கம்
3: பொதுன்னு சொல்லுவேன். யாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா எடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் மரம் என்ன பண்ணுவேன், நிறைய பேர் சொல்லுவேன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னு
1: சொல்லுவேன்.
3: அதான் பேச போவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து எங்க ஊருக்கு வந்து அண்ணாயிரம் முன்றியத்துல நடுநிலை பள்ளிங்க, மொத்தம் அந்த பிளாக்ல 21 ஸ்கூல் இருக்குங்க, 21 ஸ்கூல். அதுல பாத்தா எங்க ஸ்கூல் வந்து பேச்சு போட்டி, கிஸ் போட்டி
1: பாத்தீங்கன்னா
3: செகண்ட் பிளேஸ் வருங்க. சரிங்க சார். அது வந்து எங்க ஸ்கூல் பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க.

0: நன்றி சொல்லுதல் ஒரு நல்ல பண்பு.
1: நன்றி சொல்ற பண்பு எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் எப்படின்னா காரியம் முடிஞ்சதை அத்தை விட்டுறாங்க.
0: ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
1: அதெல்லாம் கண்டிப்பா கூட ஏன் சொல்லு கேட்டீங்கன்னா, இதை வந்து எல்லாரும் கடைபிடிக்கிறது கேட்கறது.
0: இன்னொன்னு,
1: பேசக்கூடிய வார்த்தைகள் சுருக்கமா பேசினா பரவாயில்லைங்க. பதினஞ்சு நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. சொல்ற பாயிண்ட் சுருக்கமா சொல்லணும்.
0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
2: மயில்வித்த தரணம் தானே மேடம்?
0: ஆமாங்க சார்.
2: அதாவது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் தான் கூட்டிட்டு போய் அவரு கூட ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அவங்க வீட்டுல வந்து அவங்க வைஃப் வந்து குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு விட அந்த நேரமே சரியா
0: இருந்துச்சு.
2: வந்து அவரால் பகல்ல புள்ள நான் தான் அவங்களுக்கு கூட இருந்து நைட்டுக்கும் பாராம புள்ள ஒரு வாரம் நான் தான் கூட மாலை இருந்தேன். அவங்க அதே மாதிரி அவங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப நன்றிக்கடன் பட்டவரா இருந்தது இருக்கிறாங்க.
0: எனக்கும்
2: அவன் நண்பரா நல்ல நண்பர், எனக்கும் அவங்க மகிழ்ச்சி, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, எனக்கும் ஒரு மன திருப்தி.
0: மகிழ்ச்சி கொள்வது மட்டும் நட்பு கிடையாது.
2: நீங்க
0: அவரை வந்து நீங்க பாத்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். அருமை, நன்றி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா மேம்?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பிள்ளையார் கோட்டையிலிருந்து ஜோதிமணி நலம் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க மேடம், பிறை மகிழ்வித்த தருணம்.
3: கண்டிப்பாக நிறைய இருக்கு, அதுல ஒன்று தான் சொல்லுவேன்.
0: ஓகே.
3: எப்படின்னாக்கா, என்னுடைய டீச்சருடைய பெண்ணு அது சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். வேடந்தாங்கள் அப்போ வந்துட்டு தொலைஞ்சு போன குழந்தை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சி அதை கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவங்க இன்னைக்கு டீச்சரா இருக்காங்க. அவங்க அம்மா எனக்கு டீச்சரா இருந்தாங்க, அவங்க காலம் ஆயிட்டாங்க. இன்னொட்ட பாத்தீங்கன்னாக்கா நிறைய உண்டு. இதுல வந்துட்டு ஒரு பெண் குழந்தை தவறி போயிட்டு ஒரு திருவிழாவிலயோ எதுவோ இன்னும் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்லேங்க ஒரு குழந்தை ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தது. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பஸ் அந்த பஸ் பேர் தெரியல, அதை கண்ணு அதை கேட்கறதுக்காக பக்கத்துலயே இருந்திருக்காங்க. இந்த குழந்தை மூன்று வயசு இருக்கான். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுனாக்கா, போயிட்டு மறுபடியும் எந்த பஸ்ல நீன சக்தி எல்லாம் அழுதுன்னு இருந்துருக்குது. இந்த அம்மா எங்க பார்த்தாலும் தேடி இருந்துக்கிறாங்க.
0: நீங்க வந்து அந்த நேரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும்.
3: கண்டிப்பா நம்ம புதுவையில் தான், புதுவையில் தான் நேர்ந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதே குழந்தை வந்துட்டு ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை திருமணம் ஆன தம்பதியர்கள் ரெண்டு பேருமே, இந்த குழந்தை வந்து 6 மாசத்து குழந்தை. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, வயிற்று வலிக்குது போல இருக்குது, அழுதுட்டே இருக்குது, ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு ரெண்டு பேரும் ஓச்சு பாக்குறாங்க, அந்த பிள்ளை இல்ல ஏதோ பிஸ்கெட் எல்லாம் கூட்டு பாக்குறாங்க. பிறகு என்ன பண்ணனாக்க, குழந்தை குடுமான்னு சொல்லிட்டு என் காலண்டே வச்சு அவங்களுடைய உடைய கைட்டு விட்டாக்கா யூரியன் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த யூரியன் பாஸ் பண்ண பிறகு அந்த குழந்தை நல்ல சிரிப்பு முகமா இருந்திருக்கு. அவங்க செஞ்சிருக்கேன். இன்னொன்று எனக்கும் செய்திருக்காங்க, அந்த நன்றியை நான் மறக்கக்கூடாது. நிலையத்தில் நான் பேசத்த அந்த இளைஞர்

0: நன்றி,
1: அழகா சொன்னீங்க, அருமை, நன்றி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மபுசாலி தாண்டமூர்த்திக்கு.
1: சொல்லுங்க சார்.
2: பிறரை மகிழ வச்ச தானுங்களா மேடம்?
1: ஆமாங்க சார்.
2: எங்கள் மூத்த வானொலி நேயர் ஐயா, நுழம்பு ராஜையா, நானும் 2016 மேடம் சென்னைக்கு போயிருந்தோம். அப்போ அந்த வருதா கோயிலும் போது மேடம்.
1: சரிங்க சார்.
2: அப்போ வந்து இயற்கை சீற்றத்தினால வந்து போக்குவரத்துலாம் துண்டிக்கப்பட்டது. ஒரு காரை விட்டு அவங்க பெண்ணு வீட்டுக்கு நாங்கள் போகக்குள்ள ஒரு இடுப்பு அளவு பள்ளம் மேடம். அந்த பள்ளத்தில் ஐயா தவிரிட்டார். அந்த பள்ளத்தில் நான் உடனே அவருக்கு தோல் கொடுத்துருந்தேன்
1: மேடம். விழுந்துட்டார்.
2: எங்கள் நட்புறவு ஒன்றும் தொடர்ந்துன்னு இருக்கு மேடம்.
1: ஓ, நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. கீழே விழப்போனவர் பிடிச்சிட்டீங்க.
2: இன்னொரு சம்பவம் மேடம்
1: சொல்லுங்க சார்.
2: எனக்கு நீச்சல் தெரியாது மேடம். ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேடம், என்னுடைய சக மாணவருக்கு எனக்கு அடி சண்டை வரும் மேடம். இந்த பென்சில் சிலேட்டு பழகினால குடுக்கல் வாங்கினால எனக்கு ரொம்ப வறுமையினால கஷ்டமா. அவர் கொஞ்சம் வசதியான விட்டு மாணவர், அவர் என்னை அடிச்சிருவாரு. இருந்தாலும் அந்த மனதில் ஐக்காத நான் நீச்சல் தெரியாத காலகட்டத்தில் இறங்கின உடனே அவர் வந்து வேடிக்கை பார்த்திருந்தாலும் உடனே பக்கத்துல இருந்த ஒரு நண்பரை கூட்டு என்னை தூக்கி காப்பாற்றினார் மேடம். அந்த நண்பர் இன்னைக்கு எங்களை விட்டு மறைஞ்சிட்டார் மேடம், 2016.
1: சரி, நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உயிரை காவந்து பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி உதவி செஞ்சுருக்கிறார் இல்லைங்களா?
2: இன்ற அளவுக்கு நான் ஒரு வானொலிக்கு பேசுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு நண்பரை அவரையும் சொல்லலாம். நம்ம மறைஞ்ச வாழப்பட்டாம்பாளையம் வசந்தராஜாவும் சொல்லலாம் மேடம்.
1: ஓகே.
2: அவர் எங்களை விட்டு மறைஞ்சு 2015 மறைஞ்ச 3-4 நண்பர்கள் நான் குறிப்பிடலாம். சொல்லினே போல நேரம் இருக்கிறத பேசிக்கொள்கிறேன்.
1: நம்மளுடைய நினைவை விட்டு ஆனா நீங்க அதவர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா?
2: இன்னைக்கு வானொலிக்கு நான் பேசக்கூடிய தகுதியான வாழப்பட்டாம்பாளையம் வசந்தராஜா 25 ஆண்டுகளுக்கு மேல நம்ம வானொலிக்கு அவர் தொடர்புடைய நண்பரா இருந்தாரு. அவர் 2015 தவிர்த்தார் மேடம் நம்மளை விட்டு. இருந்தாலும் என்னுடைய சக நண்பர் சத்யராஜன் என்னை குளத்துல இருந்து காப்பாற்றியாரு மேடம்.
1: ஓகே, அருமை. சரி, இன்னைக்குமே நம்ம மறக்க கூடாது இந்த விஷயத்த இல்லைங்களா?
2: எவ்வளவு நம்ம வசதி வாய்ப்பு வந்தாலும் வறுமையில இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள் நம்ம மறக்க முடியாது இருக்கணும் மேடம்.
1: ஓகே, நன்றிங்க சார்.
2: மிக்க நன்றிங்க மேடம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில பிறரை மகிழ்வித்த தருணம் அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் பேசலாம். உடனே டயல் பண்ணுங்க 2-2-7-5-2-4-0, மற்றொரு எண் 2-2-7-5-2-5-0. நிகழ்ச்சியில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலமறியாமல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஓகே, நீங்க நலமா இருக்கீங்களாங்க சார்?
3: எல்லாரும் சேமமா இருக்கிறோம். நிகழ்ச்சி அருமையா ஓடி இருக்குது. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமும் வந்து நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி. சொல்லுங்க சார், பிறரை மகிழ்வித்த தருணம்.
3: பிறரை மகிழ்ச்சி தரணும்னா எங்க, அதாவது சொந்தக்காரங்க பொண்ணுதான், அவங்க வீட்டுல இருந்து அவங்க அந்த அவங்களோட அம்மா, அவங்க அண்ணா, அந்த பொண்ணு, அப்புறம் பாட்டி தான் அவங்க வீட்டுல இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து டென்த் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல வந்து நம்ம இதே மாதிரி ஊடகங்கள் எல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து செய்தித்தாள தான் வந்து பார்க்க முடியும், இல்ல ஸ்கூல்ல போய் தான் பார்க்க முடியும். அப்புறம் அந்த பொண்ணோட அண்ணன் வந்து காலையில பணிக்கு போயிருவாங்க. பாட்டியும் அம்மாவும் அதிகமா வெளியில போறது இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த ரிசல்ட் வரவனைக்கு ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் வந்து என்னுடைய பணியெல்லாம் கொஞ்சம் முடக்கி வச்சுட்டு இந்த பத்திரிகை கடையில வந்து அந்த நாளிதழ வந்து அந்த ரிசல்ட் வரக்கூடிய அந்த நாள் இதில் வாங்கி பார்த்துக்கிட்டு அவங்க நம்பர் மாதிரி வாங்கி இருந்தேன். அப்புறம் அவங்கள ரிசல்ட் பார்த்துட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கறச்சு வந்து அந்த பொண்ணோட முகத்திலையும் அந்த அம்மா பாட்டியோட முகத்திலையும் வந்த அந்த மலர்ச்சியை பார்த்து இன்னைக்கு எனக்கு அந்த மனசுல வந்து ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்த பாருங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அண்ணன் வரைச்சு அவங்க ஈவினிங் தான் வருவாங்க, அப்பந்தான் வாங்கிட்டு வருவாங்க. அக்கம் பக்கத்துல யாரும் வாங்கி குடுக்கற மாதிரி இல்ல பாருங்க. நான் வந்து அந்த கொடுத்தவன அந்த அவங்கள மகிழ்வித்த தருணம் வந்து இன்னைக்கு என்னுடைய மனசை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்குது பாருங்க.
1: ரிசல்ட் எப்ப வரும்னு ஒரு ஆவலா இருப்போம். சோ அந்த நேரத்துல யாருமே இல்லாதப்ப நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க.
3: நிகழ்ச்சியில்
1: பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:35 12:00. நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த எண்களுக்கு முன் 0413 என்ற குறியீட்டு எண்களை முன் இணைத்து டயல் பண்ணுங்கள்.

மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியில் பிறரை மகிழ்வித்த தருணம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருந்தோம். நிறைய நேயர்கள் கால் பண்ணாங்க, ஸோ நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதாவது பிறரை மகிழ்வித்த தருணம் அப்படின் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா வந்து தனித்து வாழும் வாழ்க்கை அல்ல, பிறரோடு நம்ம சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை. பிறர் நலனையும் பேணி வாழும் பொழுது தான் அந்த வாழ்க்கை வந்து முழுமை பெறுகிறது. பிறர் துயர் கடைப்பதே பேரின்பம் துடைப்பது, அதாவது அந்த வகையில் பிறரை மகிழ்விப்பதன் மூலம் ஒரு மனிதன் அடையும் மன நிறைவு அளவிடற்கரியது. அன்பின் வெளிப்பாடு தான் நம்ம வந்து பிறரை மகிழ்விப்பது. ஒருவரின் துன்பத்தில் ஆறுதல் கூறுவது, முகம் மலர பேசுவது, சிறிய உதவிகளை செய்வது, பிறர் வெற்றியை மனதார பாராட்டுவது போன்றவை பிறரை மகிழ்விக்கும் அருமையான வழிகளாகும். நாம் வழங்கும் உண்மையான ஒரு புன்னகை கூட அடுத்தவரின் மனக்கவலையை போக்க வல்லது. இதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிறரை மகிழ்விப்பவர்கள் சுயநலமற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். நாம் பிறருக்கு இன்பத்தை அளிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது. பிறர் முகம் மலர்வதை பார்க்கும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி. 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பிறரை மகிழ்வித்த தருணம் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பிறரை மகிழ்வித்து சந்தோஷம் நம்ம படுத்தும் பொழுது நாமும் அளவற்ற மனநிறைவை நம்ம அடையிறோம். அது மட்டும் இல்லாமல் சுயநலமிக்க அன்பு இதுதான் சிறந்த அறமாக கருதப்படுகிறது. பிறரை மகிழ்விக்க பணம் மட்டுமே நமக்கு தேவையில்லைங்க, அன்பான ஒரு சிறு செயல்களே போதுமானது. முகம் மலர்ந்து பேசுவது, பிறரை காயப்படுத்தாத இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் மிகச்சிறந்த வழிதான். மற்றவர்களின் தேவைகள்

தேவைகளை அறிந்து உதவி செய்வது மற்றும் தேவையானவருக்கு ஆறுதல் தருவது. அன்பானவர்களை கவனிக்கவும், அவர்களுடன் நம்ம சிறிது நேரம் பேசவும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் ஒதுக்கணும். இது எல்லாமே வந்து மற்றவர்களை மகிழ்விக்கும். முக்கியமாக நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகளோடு நம்ம வந்து விளையாடுறது, அவங்க கூட பழகிறது, இது எல்லாமே மிகச்சிறந்த நல்ல விஷயமாக நம்ம கருதப்படுது. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், லைன் கட் ஆயிடுச்சு, பாடல் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் என்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈராமா முருகன், இளமாங்கலம்.
0: சொல்லுங்க சார், பிறரை மகிழ்வித்த தருணம்.
1: பிறரை மகிழ்வித்த தருணம், நாங்கள் சுற்றுலா போயிருந்தோம் மேடம்.
0: சரிங்க சார்.
1: அங்கே இரண்டு லேடி கடலில் வந்து தத்தளிச்சாங்க. நாங்கள் முடியை பிடிச்சி இழுத்தாங்க. எங்கள் ஊர் பையனே இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே இதுவாக இருப்பீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிருந்தாரு,
0: என்னுடைய
1: நண்பரு. காப்பாத்திட்டீங்க மேடம். நீ மட்டும் இல்லன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்துருக்க முடியாது எங்களால மறுபடியும் அப்படின்னு சொல்லிருந்தாரு மேடம். அப்ப எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாச்சு மேடம்.
0: நிச்சயமா உயிர் தான் மிகப்பெரிய ஒரு சொத்து இல்லைங்களா, திரும்பவும் கிடைக்காதது. ஸோ நீங்கள் வந்து உயிரை காப்பாற்றியது ஒரு மிகச்சிறந்த ஒரு தருணம்.
1: ஆமாம் மேடம், மகாபலிபுரம் சுற்றுலா போயிருந்தோம் மேடம்.
0: சரிங்க சார், அந்த நேரத்தில் நீங்கள் இது நல்ல ஒரு செயல் செஞ்சுருக்கீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, அருமை. நன்றிங்க சார் அழைப்பிற்கு.
1: நன்றி மேடம்.

0: இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியில் பிறரை மகிழ்வித்த தருணம் குறித்து நிறைய நேயர்கள் அழகாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நாமும் நற்செயல்கள் நாம் நிறைய செய்து நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கலாம். இன்று நேய நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
1: உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்.
1: கடற் சிப்பிகள் சங்குகளில் பொம்மைகள் செய்யும் மற்றும் ஓவியம் வரையும் கைவினை கலைஞர் ஏ முருகையன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: சார் வணக்கம். சார்

0: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களேன்.
1: வணக்கம், நான் ரெட்டிச்சாவடி கிராமத்தில் வசித்து வருகிறேன்.
0: ரெட்டிச்சாவடி வந்து கடலூர் மாவட்டம்.
1: கடலூர் மாவட்டம் தவளகுப்பத்தும் கிருமாம்பாக்கத்துக்கும் இடையில உள்ள அந்த ஊர்.
0: என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் 10th படிச்சிருக்கேன் சார்.
0: என்ன வயசு சார் உங்களுக்கு?
1: 55 வயசு சார்.
0: இப்போ என்ன தொழில் செஞ்சுட்டு வரீங்க?
1: நான் பேசிக்காக வந்து ஆர்டிஸ்ட் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து சீஷல் கிராஃப்டில் பொம்மைகள், கடல் சார்ந்த தொழில்.
0: சங்கில் வந்து நீங்கள் கைவினைப் பொருட்கள் செஞ்சுட்டு அதை விற்பனை பண்ணிட்டு வரீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: எப்படி இந்த கலைத்தொழில ஆர்வம் ஏற்பட்டுச்சு அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: சிஸ்து படிக்கும்போது ஃப்ரெண்டை பார்த்து நான் பென்சிலில் டிராயிங் பண்ண ஆரம்பித்தேன். பேசிக் தெரியாமல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எனக்கு. நண்பர்கள்லாம் வந்து சரி உனக்கு நல்லா கலையில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரு கிட்ட போயிட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு கடலூர் ஓட்டியில் தான் ஆர்டிஸ்ட் விளம்பரம் பண்ண எல்லா ஒர்க்கும் பண்ணுவார்.
0: நீங்கள் ஓவியத்திலே கல்லூரியெலாம் இருக்குது, ஓவிய படிப்பெல்லாம் அதெல்லாம் படிச்சிருக்கலாமே ஐயா. நீங்கள் பாதியில் விட்டுட்டீங்களா?
1: ஐயா நான் 10th படிக்கும்போது ரொம்ப ஆர்வம் வந்து ஐயா அரியாங்கத்தில் வந்து கேட்டேங்க ஐயா. நான் அப்போ என்ன சொல்லிட்டாங்க ஐயா வந்து 10th பாஸ் தான் நாங்கள் வந்து எடுத்துக்க முடியும், ஃபெயில் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொன்னதால் எனக்கு ஆர்வம் இல்லையா.
0: சொல்லுங்களேன்.
1: என் மனைவி ரெண்டு பெண் பிள்ளைங்க அவங்க எல்லாமே படிச்சுட்டு நல்லா வேலைக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கலையில் ஆர்வம் இருக்கு ஐயா.
0: சைன் போர்டெல்லாம் பண்ணியிருந்தீங்க.
1: ஆமாம் ஐயா.
0: அதுக்கப்புறம் கொஞ்சம் நலிவடைஞ்சிருச்சா தொழில?
1: ஆமாம் ஐயா. அப்போ ஒர்க்கு எதுவுமே இல்லை. அந்த டிஜிட்டல் வந்த பிறகு எல்லா கலைஞர்களும் வாட்டிட்டாங்க. எந்த விதமான ஒர்க்கும் இல்லை. ஏதோ கொடுக்குற வேலையை போய் செய்வோம் போவோம். குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு ஒன்றும் வருமானம் இல்லையா.
0: அப்போ அதுக்கப்புறம் எந்த இதுக்கு மாறினீங்க?
1: சைன் போர்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் பாண்டிச்சேரியில் ஒரு எக்ஸிபிஷனில் இப்போ தான் வந்து ரவுண்டானால் வந்து பாரதி பார்க்கில் வந்து போட்டாங்க ஐயா. வந்து ஒரு நண்பர் வந்து நீயா நீ இதில் வந்து சீஷலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் பண்ணதால் வந்து என்கிட்ட சொன்னார்.
0: ஓ
1: அப்போ தான் எனக்கு அதில் நான் என்ட்ரி ஆகணும். அதில் போயிட்டு சரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து டிராயிங் பண்ண ஆரம்பித்தேன்.
0: சங்கத்தில் வந்து ஓவியம் வரைஞ்சி அதை விற்பனை பண்ணுறதா?
1: நிறைய சிப்பிகள் இருக்கும். இதெல்லாமே ஒரு குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. டூரிஸ்டெல்லாம் வந்து வாங்குற அளவுக்கு நல்ல தரமாக இருக்கும்
0: இதில் சங்கில்.
1: ஆமாம். கடலூரில் வந்து சீஷல் கிராஃப்ட்னு ஒன்று இருக்கும். இந்த சைன் போர்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஒர்க்கு பண்ணுவேன் சார்.
0: எத்தனை வருஷம்?
1: 19 வருஷம் அதில் பண்ணேன் சார்.
0: 19 வருஷமா அந்த கம்பெனியில்?
1: ஆமாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க.
0: என்ன மாதிரி கலைப்பொருட்கள் செஞ்சு விற்பனை பண்ணாங்க?
1: அங்கே வந்து பேப்பர் வெயிட்டு ஒன்லி ஆர்டிஸ்டுகள் தான். அந்த சங்கில் வந்து அவங்க வந்து அந்த அமெரிக்காவில் என்னென்ன வந்து சுற்றுலாத்தலம் மக்கள் எங்கே கூடுறாங்களோ, இப்போ பாண்டிச்சேரியில் லைட் ஹவுஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி என்னென்ன லைட் ஹவுஸ் இருக்கு, ஆரோ பீச் இருக்குது, மெரினா பீச் இருக்குது, ஈடன் பீச் இருக்குது, பேரடைஸ் பீச் இருக்குது, இந்த மாதிரி அங்கங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க. அதை டிராயிங் பண்ணி எங்கள் ஓனர் என்ன பண்ணுவார், எக்ஸ்போர்ட் பண்ணுவார். அதில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதை தவிர்த்து நான் கம்பெனி விட்டு நின்ன பிறகு சொந்தமாக வந்து நம்ம ஏன் வந்து தொழிலை பண்ணக்கூடாது, தெரிஞ்சது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆரோ பீச்சில் வந்து ஒரு தள்ளுவண்டியில் ஒரு கடை வச்சேன்.
0: சங்கு கம்பெனியில் வேலையை ஆரம்பித்து அங்கே நின்னதுக்கு அப்புறம் நாமளும் ஒரு சுயத்தொழில் ஆரம்பிக்கலாமே.
1: ஆமாம்,
0: அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நீங்கள் பீச்சில் ஒரு தள்ளுவண்டியில் ஆரம்பிச்சிங்க.
1: ஆரம்பித்தேன். எல்லாருமே நல்லா விரும்ப ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வேலை வந்து எல்லாரும் செய்கிற மாதிரி இருக்காது ஐயா.
0: சங்கிலே வரையும் போது அது வந்து ரசிப்பு தன்மை அதிகமாக.
1: சின்ன சங்கில் கூட எப்படி இவ்வளோ சின்னதை எப்படி கொண்டு வந்து ரிடியூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் எக்ஸிபிஷன் பண்ணும்போது என்ன வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு பாராட்டினார் ஐயா. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த கலையை வந்து வருமானம் கம்மியாக இருந்தாலும் கூட ஆனால் குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு வருமானம் தோர்த்து ஐயா. பாண்டிச்சேரி டூரிஸ்ட் பிளேஸா எல்லாத்தையும் டிராயிங் பண்ணுவேன்.
0: இப்போ அந்த சங்கு எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க? இங்க நம்ம புதுச்சேரியில இருக்கா இல்ல எங்க வாங்கிட்டு வருவீங்க?
1: பாண்டிச்சேரியில வந்து அவ்வளவா கிடைக்காது ஐயா. எல்லாமே ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரம் போயிட்டா எல்லா நாட்டிலேருந்து அங்க வந்து இம்போர்ட் ஆகும். அப்போ வந்து நமக்கு என்ன டாய்ஸுக்கு என்ன சங்கு வேணும் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வரேன். ரா மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து அதை ஆசிட்டு பிளீச்சிங் போட்டு க்ளீன் பண்ணி எங்கள் ஃபேமிலியாக உட்காந்து அந்த கழுவி பொம்மை ஓட்டுறது, ஒரு லேடி எப்படி நிற்பாங்க அதை அப்படியே சிப்பிலே செய்வீங்க ஐயா. அவங்க வந்து சங்கு கடலில் வந்து அந்த பீச் ஓட்டில் சங்கு பொறுக்கி கூடையில் தலையில் வச்சுருப்பாங்க, அந்த மாடல் செய்வாங்க, வெல்கம் பண்ணுற மாதிரி செய்வோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்மளே ஓனாக ஐடியா பண்ணி இதெல்லாம் செய்யுதுயா.
0: குடும்பத்தில் இருக்கிறவங்களும் செய்வாங்க, மனைவி பிள்ளைங்களாம்
1: பிள்ளைங்கள்லாம் செய்வாங்கய்யா. ஏரிங் கம்மல் சங்கிலே கம்மல்லாம் செய்வாங்கய்யா. நல்லா இருக்கும். கையில் போகிற பிரேஸ்லெட் செய்வாங்க,

0: அது நல்லா இருக்கும். கழுத்து மாலை இது வந்தால் ஒன்று வாங்கலான்ற மாதிரி நம்ம எல்லாமே செய்யறீங்க.
1: சங்கில் ஓவியம் வரைகிறீங்க, என்னென்ன வெரைட்டியில் வரைவீங்க அது ஒன்று சொல்லுங்களேன்.
0: முதல் வந்து நாங்கள் வந்து பொம்மைகள் செய்வோம். பொம்மைகளே வந்து நிறைய வெரைட்டி கதையா, லேடி டால், மான், மயில், கொக்கு, யானை, எலி, பூனை, நாய், இந்த மாதிரி ஃப்ளவர், அந்த ஃப்ளவரில் வந்து மூணு பேர்டு உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோங்க. இதுக்கு அடுத்து என்னென்னா சிப்பியில் வந்து மேக்னெட் ஒட்டி அதில் வந்து பாண்டிச்சேரி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே, இதுவரையும் பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ்னு பார்த்தா நம்ம சீஷல் கிராஃப்ட் தான் ஐயா. ஏன்னா ஒரு வந்தோடனே ஒரு லைட் ஹவுஸ் பார்த்தா, இது பாண்டிச்சேரியில் இருக்கிற லைட் ஹவுஸு, இது ஈடன் பீச்சில் லைட் ஹவுஸு, மெரினா லைட் ஹவுஸ்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்துக்கு வாங்கிட்டு போதும் நம்ம கடை மட்டும் தான் ஐயா, அதை வாங்கிட்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம சீஷல் கிராஃப்ட் மட்டும்தான் அந்த கையால் வரைகிறது ஒரு வரவேற்பு இருக்குது, மக்கள் வந்து தேடி வராங்க ஐயா. ஆர்ட் அதை ஆர்ட் பண்ணுறோம், டாய்ஸ் பண்ணுறோம், இன்னும் வந்து கார்விங் பண்ணுவோம் ஐயா. கார்விங் என்பது என்னன்னா ஆசிட்ல சங்கில் எழுதி ஆசிட்ல பண்ணால் அது வந்து அரிச்சிடும், அரிச்ச உடனே கார் ஆகிடும், கார்விங் ஆகும்போது அது லைஃபும் இருக்கும். இன்னொன்று என்ன ஐயா, ரேடியம், சங்கிலே ரேடியம் பண்ணுவோம் ஐயா. ரேடியத்தை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க பேரோ இல்லை வந்து ஒரு ஃப்ளவர்ஸோ தென்னை மரமோ அதில் போட்டு நைட்டில் வந்து லைட் ஆஃப் ஆனோடனே பளிச்சுன்னு அடிக்கும், அந்த மாதிரி ரேடியம் பண்ணுறோம். நம்ம ஐடியா பண்ணி பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு தான் ஐயா.
1: நேமெல்லாம் அதில் எழுதுறது, ஃபோட்டோ ஒர்க் அது மாதிரியும் பண்ணுறீங்க அதில்?
0: ஆ, ஃபேஸ் ஒர்க்கு, ஃபோட்டோ கேட்டாங்கன்னாக்கா அவங்ககிட்ட ஆர்டர் வாங்கி கொரியர் அனுப்பிவிடுங்க, படத்தை முடிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இது இல்லாமல் வந்து பிளாஸ்டர் பெரிஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நான் அந்த சங்கில் வந்து லைட் ஹவுஸ் மோல்டாக பண்ணும், லைட் ஹவுஸ், தென்னை மரம், என்னென்ன இருக்கோ, பெயிண்டிங் இல்லாமல் வித் மோல்டிங், இது எக்ஸ்ட்ரா ஒர்க். ஏன்னா அதெல்லாம் பண்ணுறது ரிஸ்க் தான், இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக, சந்தோஷப்படுறதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோங்க. அதேமாதிரி அதில் வந்து அவங்க கேட்குற மாதிரி டிராயிங் பண்ணி தருவோம்.
1: இப்போ வந்து நம்ம சங்கில் வந்து நிறைய ஓவியம் வரைஞ்சி நீங்கள் விற்பனை செஞ்சுட்டு வரீங்க.
0: ஆமாம்.
1: அதில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் பண்ணுறீங்க, பென் ஸ்டாண்டு, நேம் ரைட்டிங்கு, ஃபோட்டோ ஒர்க்கு, கதவு மாலை, ஷேட் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, பிளாஸ்டர் பேரிஸ் வச்சு மோல்டிங் பண்ணுறது, அப்புறம் நைட் லேம்பு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, அந்த குருமாத்து கம்மல், கழுத்து மாலை, இதெல்லாம் நிறைய பண்ணி வரீங்க. இது ஒவ்வொன்றும் எப்படி பண்ணுறீங்க, என்னென்ன வண்ணங்களை யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா சங்குன்றது ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல், அதில் எப்படி இவ்வளோ கூர்மையாக பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லுங்க, அது கேட்டுட்டு நம்ம இன்னும் விளக்கமா நீங்க இதை பத்தி சொல்லுங்களேன்.
0: ஆலயமணி படம், சிவாஜி கணேசன் நடித்த பாடல், கலையை வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா வரைவார். கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும்.

0: சார், இப்போ பாடலுக்கு முன்னாடி சங்கில் ஓவியம் எப்படியெல்லாம் வரையலாம், என்னென்ன மெட்டீரியல் கொண்டு வரையலாம், இதை பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ ஒவ்வொன்றும் பற்றி சொல்லுங்களேன். இப்போ டாய்ஸில் எப்படி வரையணும், இதுக்கு என்னென்ன படங்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, என்னென்ன வண்ணங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: டாய்ஸுக்கு வந்து நிறையா வெரைட்டி தேவைப்படுது ஐயா. ஒரு லேடிஸ் செய்யணுனாக்கா அது சிப்பி வேணும், கோவஞ்சி வேணும், விரஞ்சம் வேணும். அது ஏன்னா ஒரு ஒரு சங்கோட பேருங்க ஐயா. அது இதெல்லாம் இருந்தால் தான் அந்த உருவத்தை கொண்டு வர முடியும் ஐயா. அதில் வந்து கடைசி வேலை வந்துன்னா நமக்கு வந்து குளுக்கண்ணை வச்சு ஒட்டணும் ஐயா. ஃபஸ்ட்டு குளுக்கண்ணை வச்சு ஒட்டிட்டு ரெண்டு முறை ஆட் பண்ணும், அப்போ தான் வந்து ஃபிட்டு கரெக்டாக இருக்கும். பண்ணிவிட்டு எனாமல் பெயிண்ட் வச்சு யூஸ் பண்ணும். கண் மூக்கு வாய் எல்லாம் வந்து எனாமல் போட்டோன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அடுத்த கட்டம் பென்ஸ்டன்ட். ஒரு சங்கை வந்து கட் பண்ணி எடுக்கணுங்க. மிஷினில் இருக்கிறவங்க மிஷினில் கட் பண்ணுங்க, நான் வந்து ஆக்ஷா பிரம்லேயே கட் பண்ணும். கட் பண்ணி பேனா ஒரு நாலு பேனா அஞ்சு பேனா போகிற அளவுக்கு அதை ஓப்பன் பண்ணிடணும். அதை கட் பண்ணி ஸ்டாண்டு ஒட்டி அதில் வந்து பாண்டிச்சேரி டூரிஸ்ட் பிளேஸ் நான் டிராயிங் பண்ணும்.
0: இப்போ ஆரோவில் வரையணும்.
1: ஆரோவில் அந்த குளோப் போட்டு பின்னால் கீறி ஆசிரியில் போட்டால் அந்த லைனிங்லாம் அழகாக வந்துடும். கூண்டு அப்படியே கரெக்டாக வந்துடும். அதில் வந்து மேனை பேனா போட்டு வச்சுக்கலாம். அவங்க பர்பஸ் சொந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம். பேப்பர் வெயிட்டுக்கு வச்சுக்கலாம்.
0: பேப்பர் வெயிட்னா அந்த முகப்பு முன்னாடி பார்க்குற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும்.
1: ஆமாம்.
0: அப்போ பின்புறம் என்னவாக இருக்கும்? அப்படியே ஓப்பன் பிளேஸ் தானே, அது
1: ஒன்றும் கிடையாது.
0: பிக்சர் பார்த்து அப்படியே கையில் ஸ்கெச் போட்டு வரீங்க.
1: அப்படியே அவுட்லைன் போட்டு அந்த அவுட்லைனில் நம்மளோட எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணி பாண்டிச்சேரியா ஆரோவில் குளோப் ராக் பீச் லைட் ஹவுஸ் காந்தி நிற்கிறாருங்க அதுக்கு வரையும். அப்புறம் அண்ணன் போனால் மெரினா பீச், அப்புறம் ஈடன் பீச், போட் ஹவுஸ் போட் எல்லாம் போகிற மாதிரி பாரதி பார்க்கு இந்த மாதிரி நிறையா போடுங்க. என்ட்ரன்ஸ் இது வந்து நம்ம வந்து மெமரி ஆகிறதால நம்ம அது வந்து எது நம்ம பென்சில் ஒர்க் இதாக தேவையில்லையா, அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பெயிண்ட்லேயே பண்ணலாம்.
0: ஒரு கோட்டிங்களே வரைஞ்சிருவீங்களா, ரெண்டாவது கோட்டு வைக்கணுமா, எவ்வளோ நாளைக்கு அது தாங்கும்?
1: ஒரு கோட்டில் அது கவர் ஆகாது ஐயா. ஒரு கோட்டு போட்டு காய வச்சுட்டு இது லைஃப் வருங்க. இது வந்து ஒரு தடவை போட்டுட்டா அதுவுமே ஆகாது,
0: வெளுக்காதா?
1: வெளுக்க வெளுக்காது. அந்த அளவுக்கு வந்து தரமான பெயிண்ட் நம்ம போட்டு நம்ம அந்த அளவுக்கு செய்வோம். கஸ்டமர் வந்து ஒரு தடவை வாங்கிட்டு போனாங்கன்னா அடுத்த டூரிஸ்ட் வரும்போது வந்து தேடி வந்து வாங்குவாங்க.
0: ப்ரஷ்ஷில் தான் வருவீங்களா?
1: எல்லாம் ப்ரஷ் தான் ஐயா. ப்ரஷ்ஷு அந்த பென்ஸ்டாண்டு முடிஞ்ச பிறகு கிளாஸ் இருக்குல்ல, ரசம் பூசின கண்ணாடியை வாங்கி ரவுண்டு ஓவலு நம்மளுக்கு இன்னும் டைப் தேவை கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளைவுட்டை கட் பண்ணி அந்த கண்ணாடி அதில் ஃபிட் பண்ணி அது சுற்றி நம்ம வந்து சங்கு ஓட்டணும் ஐயா. கிளாஸை சுற்றி அந்த ரவுண்டு போர்டு கேப் விட்ருவோம். கிளாஸுக்கும் அந்த போர்டுக்கும் கேப் இருக்கும், ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு கேப். அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷீஷல் தான், நல்லா டிசைன் அழகாக இருக்கும். இதை தவிர்த்து கீ ஸ்டாண்டு அந்த மாதிரி சாயம் பண்ணுறதுக்கு போர்டு ரெடி பண்ணி அதில் சுற்றி சங்கு ஓட்டி நடுவில் டிராயிங் பண்ணி அதை போட்டுவோம் ஐயா. நல்லா மூவ் ஆகும். ஏன்னா டூ பர்பஸ் அது, சாவியும் மாட்டிக்கிறாங்க, பாண்டிச்சேரிக்கு வந்த எவிடன்ஸுன்னு அதில் இருக்குது, ஆர்ட் பண்ணி வச்சுருப்போம். இது இல்லாமல் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமும் அதில் பண்ணுவோம். ஒரு ஃபோட்டோ இருக்கும் சார், போஸ்ட் கார்டு வந்து உள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அந்த சைஸில் நம்ம வந்து ஃப்ரேம் செஞ்சு நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இது ஓஹெச்பி ஷீட்டு அந்த ஷீட்டை போட்டுனா உங்களுக்கு வந்து லேமினேஷன் மாதிரி ஆகிடும். அதை சுற்றி நம்ம சீசல் ஓட்ட வேண்டும். நம்ம எது செஞ்சாலும் அது வந்து சீசல் சங்கு வந்து அதில் வந்து ஆட் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம தொழில் வந்து அதில் இருக்குது. வர்றவங்க வந்து வெறும் பிளாஸ்டிக்கோ விரும்ப மாட்டாங்க. அதில் வந்து என்ன இருக்குது, சங்கில் வந்து கலநயமாக செய்கிறாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க.
0: இப்போ லைட் லேம்பு,
1: நைட் லேம்புனாக்கா ஒரு சங்கை வந்து பாதியாக கட் பண்ணுங்க. அதை பாதியாக மிஷினில் கட் பண்ணி கையாளலாம் முடியாது, மிஷினில் கட் பண்ணி

0: அது வந்து ஒரு ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணி அதுக்குள்ளே பல்ப் செட் பண்ணும். பாண்டிச்சேரி டூரிஸ்ட் பிளேஸ் ட்ராயிங் பண்ணால் அழகாக இருக்கும். அதில் வந்து ஃபேஸ் ஒர்க்கும் பண்ணலாம். நிறைய பேர் ஃபோட்டோ கேட்பாங்க, அதில் அவங்க முகத்தை வரைஞ்சினாக்கா லைட்டை போட்டு பளிச்சுன்னு தெரியும்.
1: கையால் வரைகிறதால அதுக்கு ஒரு அதிக ஆர்வம் வேல்யூ இருக்குது.
0: கண்டிப்பாக இருக்கு ஐயா.
1: இப்போ எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறீங்க அதில்?
0: இல்லை ஒரு நைட்டில் வர்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஃப் டேனா போதும். நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுன்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா அது டக்கு டக்குன்னு அவுட்லைன் போட்டு
1: அவங்க முகத்தை வரைஞ்சிடலாம்.
0: முகத்தை வரைஞ்சி கொடுத்துட்டு அவங்க போயிட்டு வரதுல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம்.
1: அதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகுது உங்களுக்கு?
0: அது வந்து அதிகபட்சமான மொத்தத்துல எல்லாம் ஒரு 500 ரூபாய்
1: ஆகும். நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க அதை வரைஞ்சிட்டு?
0: ஒரு நாளைக்கு ஒரு 5 வித்தா கூட நம்மளுக்கு ஒரு 1000 ரூபீஸ் சம்பளம் இருக்கு.
1: நீங்க இப்ப எங்க கடை வச்சிருக்கீங்க சார்?
0: கோட்டகுப்பம் தந்திராங்கப்பம் ஒரு ஊர் ஐயா, இந்த பீச் ஓட்டில நான் கடை வச்சிருக்கேன் ஐயா. பெருசா பெரிய ஸ்டால் இல்லைனாலும் ஒரு தள்ளு வண்டியில் சின்ன கடையாக இருந்தாலும் நம்ம வெரைட்டி பிடிச்சிருக்கு வராங்க. ஃபேமிலிக்கு போதுமான அளவுக்கு எனக்கு வருமானம் வருது ஐயா.
1: இப்போ சங்கில ஓவியம் வரைஞ்சி நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க.
0: ஆமாங்க.
1: யாரெல்லாம் வந்து வாங்குறாங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்க, இது அதனுடைய மதிப்பு எப்படி இருக்குது, மக்களிடையே என்ன மாதிரியான ஒரு ரசிப்பு தன்மை இருக்கு?
0: கைவினைக்கு வந்து உண்டான வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து நல்லா வரைகிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, சீசியல் வந்து இவ்வளோ பண்ணுறாங்க நிறைய பேர், ஆனால் நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லி நான் வந்து பெருமைப்படுத்துறாங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலத்திலும் வருவாங்க ஐயா.
1: நீங்கள் இருக்கிற இடம் டூரிஸ்ட் பிளேஸஸ்,
0: டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ். அது காலையில் சன்ரைஸ்க்கே வந்து நல்லா ரெஸ்ட் வரும் ஐயா.
1: இப்போ நீங்கள் வரையில் வந்து கைவினை பொருட்கள் சார்ந்தது இல்லைங்களா?
0: கைவினை மட்டும்தான் ஐயாங்க. மிஷினரிக்கு வேலையே இல்லை ஐயா. நான் என் ஒய்ஃபு ரெண்டு பொண்ணுங்க 4 பேர் செய்யறது அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறேன்.
1: இப்போ நீங்கள் கைவினை பொருட்கள் கண்காட்சியெல்லாம் வச்சிருக்கீங்களா உங்களுடைய படைப்புகளை?
0: எக்ஸிபிஷன்லாம் போயிருக்கேன் ஐயா.
1: புதுச்சேரியில் நிறைய கைவினை பொருட்கள் கண்காட்சி நடத்துவாங்க.
0: ஆமாம் ஐயா. ஏன்னா ஏடி கார்டெலாம் வச்சிருக்கேன் ஐயா.
1: அதில் உறுப்பினராக சேரணும்
0: இருக்கேன் ஐயா. நானும் இருக்கேன், என் மனைவி இருக்காங்க. முருங்கப்பாத்திலையும் கடை வச்சிருந்தேன் ஐயா. பாண்டிச்சேரியிலும் கடை கொடுத்தாங்க ஐயா. இதே எனக்கு சரியா இருக்கு ஐயா. நான் வந்து பீச்சில் ஒர்க் பண்றது, அங்க வர கஸ்டமர் கொடுவேன். எக்ஸிபிஷன் போற அளவுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல.
1: இன்னும் கொஞ்சம் பெருசா கடையெல்லாம் போட்டு நல்லா பெருசா பண்ணலாமே.
0: பண்ணணும் ஐயா, பண்ண. அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துதான் இருக்கேன் ஐயா.
1: இப்ப கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நம்ம இந்தியா முழுக்க அங்கங்க பல மாநிலங்கள் நடக்குது.
0: ஆமா ஐயா.
1: அதெல்லாம் போய் கலந்துக்கிறீங்களா?
0: பெங்களூர் தடவை எக்ஸிபிஷன் கலந்துருக்கேன், ஏடி ஆபீஸ் மூலியமா போயிருக்கேன். அது பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு தடவை கலந்துருக்கேன் ஐயா.
1: அரசோட நீங்க தொடர்பு இருக்கிறீங்களா?
0: இருக்கேன் இருக்கேன். ஒரு இந்த வாரம் வந்து டாய்ஸ் பண்றோம்னா சாட்டர்டே சண்டே கரெக்டாக ஐயா. அதனால ஆரோவிலுக்கு வரவங்களாம் வந்தாலும் நல்லா வாங்குவாங்க. ஆரோவிலுக்கு வரவங்களுமே பார்னர்ஸ் தான் ஐயா. அங்கத்தி உள்ளவங்க நம்ம பொருள் வந்து லைக் பண்றாங்க ஐயா.
1: பாட்டுக்கு வந்து வாங்குறாங்கன்னு சொல்றீங்க.
0: ஆமாம்.
1: இது இல்லாமல் இந்த போல ஆன்லைன் விற்பனை இல்லை ஆர்டர் கொடுத்துட்டு எங்களுக்கு அனுப்புங்க இதெல்லாம் செஞ்சு ஒரு கடையில் கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க, அது மாதிரி எதனா பண்ணுறீங்களா?
0: இது எல்லாம் கேட்டிருக்காங்க, ஆனால் வந்து செய்கிற சூழ்நிலை இல்லை.
1: சார், நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம்.
0: சரிங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலில் சொல்லுங்களேன்.
0: மகாபலிபுரத்தில் சிற்பங்களை பற்றி அவ்வளோ ஒரு தத்துவமாக எழுதி கண்ணதாசன் பாட்டு தான் ஐயா, நல்லாயிருக்கும். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் படம்பெறை குமுதம் ஐயா, நல்ல பாட்டு. அது சீர்காழி கோவிந்தராசன் ஐயா பாட்டிருப்பாரு.

0: சார், பாடலுக்கு முன்னாடி நிறைய தகவல் சொன்னீங்க சங்குல ஓவியம் வரையதை பத்தி. சங்குல வரையும் ஓவியத்துக்கு விலைகள் எல்லாம் எப்படி நிர்ணயம் பண்றீங்க? ஒவ்வொன்றுக்கும்
1: ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, ஒரு சிப்பியோட மதிப்பு இவ்வளோ, அதுக்குள்ள வந்து ஆசிட் செலவாகுது, பெயிண்ட் செலவாகுது, மேனுவல் ஒர்க்கு இதாகுது, இதுக்கு எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி நமக்கு அதில் கெயின் லாபம் அதிகம் இல்லைனாலும் அந்த மெட்டீரியல் சார்ஜும் ஒர்க்கிங் சார்ஜ் மட்டும் வாங்கினா போதுன்ற மாதிரி ஒரு மேக்னெட், சின்ன மேக்னெட்டு கூட 100 ரூபாய் மதிப்பு போகிறோம் ஐயா, அதுக்கு செலவு வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் செலவாகுது ஐயா. நமக்கு ஒரு ஒரு சிப்பில் 30 ரூபாய் லாபம் கிடைக்குது ஐயா, அது நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.
0: உங்களுடைய படைப்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்கி போயிருக்காங்க, யாரெல்லாம் வாங்கி போயிருக்காங்க?
1: இந்தியா முழுக்க நம்மளுடைய ஒர்க்கு போயிருது ஐயா, கையால் வரைகிற அந்த ஓவியத்தை லைக் பண்ணி விரும்பி அந்த பின்னாடி மேக்னெட் விட்டுருக்கோம், அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஓட்டுருவாங்க. ஞாபகத்துக்கு செரண்டி பீச்சுக்கு போனேன், அங்கே வந்து ஒருத்தர் வந்து கையால் வரையறாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்க ஃபோட்டோ ஒர்க் கேட்குறாங்க, ஃபோட்டோ செங்கில் சிப்பில் வரைஞ்சி அனுப்புறது, நிறையா படத்தை வரைஞ்சி கொரியர் அனுப்பும், தேடி வர்றவங்க வந்து ஆர்டர் கொடுக்கத்தான் செய்கிறேன் ஐயா. ஆன்லைன்லாம் ஒன்றும் அது எனக்கு வந்து அடுத்த படி கட்டத்துக்கு போகலையா ஒன்றும்.
0: இப்போ சங்கில் ஓவியம் வரைஞ்சி இது வரைக்கும் நீங்கள் அதிக வருமானம் பார்த்தது உண்டா? இன்றைக்கி தான் நம்ம அதிகமாக ஒரு வருமானத்தை பார்த்துருக்குறோம், நல்லா நம்ம படிப்பு அதிக விலைக்கு போயிருக்கு அப்படின்னு நினைத்தது உண்டா?
1: உண்டையா உண்டையா, அது எப்போனாக்கா வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்போ வரும்போது நல்ல வருமானம் வரையா, அப்போ வந்து நம்மக்கிட்ட அதிகமாக டிராயிங் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து விரும்பி வாங்குவாங்க. நான் வந்து வெளியில் பட்ஜெட் பண்ணுறத விட நாங்கள் ப்ரொடெக்ஷன் எங்கள் ஃபேமிலியாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும், நல்ல வருமானம் வரையா. அதில் டூரிஸ்ட் நிறைய வருவாங்க, நம்மளுக்கும் ஒரு நல்ல கணிசமான சம்பளம், மற்ற மாதத்தில் கம்மியாக இருந்தாலும் அதில் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடும், வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல கணிசமான வருமானம் வரும்.
0: நீங்கள் ஒரு கலைஞராக இருந்து சங்கில் ஓவியம் வரையும் தொழிலில் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க.
1: ஆமாம்,
0: வருமானம்ன்றது ஒரு ஓரளவுக்கு இருக்கலாம், இருந்தாலும் அந்த மாத வருமானத்தை எப்படி ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கிறீங்க? அந்த வருமானத்தை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது. மாத வருமானத்தை எப்படி ஒரு அதிக முதலீட்டிலையும் சரி குடும்பத்தையும் சரி குழந்தைங்களை படிக்க வைக்கணும், இதெல்லாம் எப்படி அதை பற்றி சொல்லுங்களேன்?
1: நாளைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது, சனி ஞாயிறு வரும், அந்த சனி ஞாயிறு வரது ஒரு 2000 வருதா, 3000 வருது, 4000 வருதா, 5000 வருதா, அதை அப்படியே அந்த கால்குலேஷன் பண்ண மாதத்தில் வந்து ஒரு 20000 வருதுன்னு, அந்த 20000 வந்து பிள்ளைங்க படிப்புக்கு வீட்டு குடும்ப செலவுக்கு அந்த மாதிரி ஆகிட்டுலாம் வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் நம்ம வந்து பிஸ்னஸ்ன்னு எடுத்து போட்டுக்கணும், 20000னா 5000 ரூபா பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ நான் வந்து மெட்டீரியல் வாங்கணும், அதில் வந்து எல்லாம் வாங்கி தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன், அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தெரியலையா.
0: வீண் செலவு பண்ணாமல் சேமித்து வைக்கிறீங்களா?
1: ஆமாம் ஐயா, பிள்ளைங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பர்சன்டேஜ் ஒன்று எடுத்து வைப்பேன்.
0: உங்களை போன்ற ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களாம் அன்றாட வருமானத்தை ஒரு சிலர் சேர்த்து வைப்பாங்க, ஒரு சிலர் வீண் செலவு பண்ணாங்க. அந்த வீண் செலவு பண்ணாமல் குடும்பத்துக்கு நல்ல பயனுள்ளதாக ஆக்கிக்கிறீங்க.
1: ஆமாம், பண்ணக்கூடாது அந்த மாதிரி வீண் செலவு பண்ணணும், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம், அந்த வர்ற இன்னைக்கு வந்து 100 ரூபா வந்தாலும் அது ஃபேமிலிக்கு போய் சேரணும், அனாவசிய செலவு பண்ணக்கூடாது. 300 ரூபா வந்தாலும் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கணும், பிஸ்கட் வாங்கணும், அது அரிசி வாங்கணும், நிறையா இருக்குது, இருக்கிற விலையில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், ஏன்னா வந்து வியாபாரம்ன்றது எல்லாமே நலிவடைஞ்சு போச்சு, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போ வியாபாரம் கிடையாது, எல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு மயமாயம் வச்சு டிஜிட்டல் ஆகி போச்சு, அதனால் கைத்தொழில் வந்து இன்றைக்கான மதிப்பு இருக்குது.
0: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்.
1: ஆமாம்
0: கரெக்டாக உங்களுக்கு.
1: ஆமாம் ஆமாம், சந்தோஷமான வார்த்தை சொல்லியிருக்கீங்க, ஏன்னா வந்து நான் சிஸ்து படிக்கும்போது அந்த கலையை வந்து அவ்வளோ ஓவியத்தை நான் கற்றுக்கும்போது எனக்கு அந்த படிப்பு வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கலையா, ஏன்னா வந்து இது நம்மளுக்கு போதும், கையில் நம்ம தொழில் இருக்கு இதை வச்சு, ஆனால் எங்கே போனாலும் ஐயா, இடையில நான் சினிமாவுக்கு செட்டு ஒர்க்லாம் போவேன் ஐயா, சினிமாவெல்லாம் போய் வேலை பார்த்துருக்கேன் ஐயா, அங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் ஒர்க்கு அந்த ஒர்க் இந்த ஒர்க்லாம் பண்ணி அதில் நான் கொஞ்சம் வருஷம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐயா.
0: இப்போ என்னைக்காவது நீங்கள் நினச்சது உண்டா, ஏன் நம்ம இந்த ஓவிய தொழிலை கற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஏதாவது நினைத்து உண்டா, இல்லை வேறு வேலைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு?
1: இல்லையா, செகண்ட் ஒன்றும் அது சிந்திச்சே கிடையாது, நான் என்னைக்கு வந்து ப்ரெஷர் பிடிச்சனோ அன்னைக்கே நான் வந்து முடிவு பண்ணுறேன்,
0: ஏன்னா இது கலை நம்ம ரசித்து ரசித்து பண்ணுறது.
1: ஆமாம்
0: ஒரு உங்கள் கலையை பார்த்து ஒரு 10 பேர் பாராட்டும் போது அதுலேயே நீங்கள் அப்படியே ஒரு கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஆமாம் ஐயா, இப்போ பக்கத்து கடையில் வந்து ஒரு நாளைக்கு 50000 1 லட்சம் வருமானம் வந்தாலும் ஐயா, எனக்கு வர அந்த 5000 100 ரூபாய் 200 ரூபாய் சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா வந்து நம்மளுடைய படைப்பு இது.
0: நீங்கள் ஒரு கலைஞன்,
1: மற்றவங்க வந்து வாங்கி சேல்ஸ்

0: பண்ணுறாங்க, லாபத்தை பார்க்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, பொருளை வாங்குகிறேன், நானே க்ளீன் பண்ணுறேன், நாங்களே எங்கள் ஃபேமிலியே உழைக்குது. அந்த உழைப்பு உண்டான வந்து வாங்கும்போது நம்ம தயாரிக்கிற பொருளை வாங்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஏன்டா நம்ம படிக்கல, ஏன்டா அதுமாரி கஷ்டப்படணும் நினச்சதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கைத்தொழில் இருக்குது, இங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் அந்த கைத்தொழில் வச்சு சம்பாரிச்சிக்கலாம். அதனால் நான் வந்து அது ஏன்டா கற்றுக்கணும்னு சொல்லி உதாசனப்படுத்துனதே கிடையாது.
1: சரி, இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் நிறைய கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கலாம், சங்கில் ஓவியம் வரையும் அந்த படைப்பை நாமளும் வாங்கி நம்ம வீட்லேயும் வைக்கலாம், இல்லை நண்பர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். படைப்புகளை வாங்குறதுக்கு உங்களுடைய கைபேசி எண்களை சொல்லுங்கள்.
0: தந்திராங்கத்தில் செரண்டி பீச்சில் ஷாப் வச்சுருக்கேன், ஸ்ரீ ஸ்டீல் கிராஃப்ட். என்னுடைய நம்பர் 9799007625 ஐயா.
1: உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா,
1: உங்களை சந்தித்து பேசுனதில் ரொம்ப நன்றி.
0: எங்களுக்கும் உங்கள் நிலையத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களோட தொழிலை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும், மக்கள் வந்து அரசாங்கத்தையே நம்பி இல்லாமல் சொந்தமாக தொழில் செய்யணும், சொந்தமாக மேன்மேலும் வளரணுன்றது என்னுடைய விருப்பம். இன்றைக்கி நான் வந்து அரசாங்க வேலையோ மற்ற இதோ நான் படிப்பு நம்பலை. கைத்தொழில் கற்றுக்குங்க, அவங்கவுங்க சொந்தமாக முயற்சி எடுங்க, உழைங்க, மேலே வாங்க, உண்மையாக இருங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி ஐயா.
2: கடற் சிப்பிகள் சங்குகளில் பொம்மைகள் செய்யும் மற்றும் ஓவியம் வரையும் கைவினை கலைஞர் ஏ முருகையன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது
3: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்,
3: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர்.
2: இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வானத்தின் மீது என தொடங்கும் திருவருட்பா ஒலிக்க இருக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்பலத்தரசி என தொடங்கும் திருவருட்பா கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார்.

0: கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர், புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று

0: ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் வெங்கடேசன். நான் மனம கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது ஒடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
4: அவன் முரளி என்று அறிந்த பின்பு மைத்ரேயிக்கு நிம்மதியாக இருக்கிறது. அவனுக்கு பெற்றோர் உற்றார் இருக்கின்றனர். அவர்கள் 8-10 வரதட்சணை, 50,000 சீர் என்று கல்யாணம் எதிர்பார்க்கிறவர்கள். நினைக்கையில் அவளுக்கு சிரிப்பு

0: புரிகிறது. எதற்கு இப்போ சிரிக்கிறே என்று கேட்கிறாள் ஞானம்.
1: ஒன்றுமில்லை, உங்களுடைய எண்ணம் எனக்கு சிரிப்பை மூட்டுகிறது. இவனுக்கு பெண் கொடுப்பவர்கள் 50,000 செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும்.
0: அப்படி உன்னிடம் யார் சொன்னார்கள்? ஜானகி சொன்னாளா?
1: யார் சொல்ல வேணும், எனக்கு இவனுடைய மனிதர்களை எல்லாம் தெரியும் அக்கா. இந்த உலகில் எனக்கும் ஒரு மதிப்பு என்று என்னை ஏற்றி வைத்தவர் நீங்கள்தான். நேற்று ராஜா வந்தது, என்னுடன் பேசியது, என்னை கட்சியில் சேர வேண்டும் என்று அழைத்தது, அதையெல்லாம் நினைக்க நினைக்க இரவு முழுவதும் உறக்கம் வராத நெகிழ்ச்சியிலும் பரவசத்திலும் சங்கடப்பட்டேன். எனக்கு இவ்வளவு பெருமையை கொடுத்த நீங்கள் இப்போது உலகத்து மூட தாயமாரை போல நினைப்பது கொஞ்சம் கூட பொருத்தமில்லாதது. அதனால்தான் தோல்வியடைந்தீர்கள்.
0: ஞானம் தோல்வியடைந்ததாக கருதவில்லை. அவளுடைய தீவிரமான சிந்தனையும் மாறவில்லை. உன் எதிர்காலத்தை குறித்து நீ ஒரு தீர்மானமும் இல்லாமல் இருக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. உன்னால் ஒருவிதமான முடிவுக்கும் வர முடியாது என்றும் எனக்கு தெரியும்.
1: அப்படி ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கை எந்த வகையிலேனும் இந்த சமுதாயத்தின் கூனலை நிமிர்த்தவோ வறுமையை தொலைக்கவோ பயன்பட வேண்டும் என்று கூறும்போது அவளுக்கு மதுரத்தின் நினைவு பொங்கி வருகிறது. இந்த நவீன யுகத்தில் பெண்கள் முன்னேற்றம், சமுதாய நலன் என்று பொதுவாழ்வில் ஈடுபட்ட ஒருத்தி, ஒரு அபலைப் பெண், தன் கணவனை இழந்து 4 குழந்தைகளுடன் நடுத்தெருவில் நிற்கையில் 1 வருஷம் வீட்டுக்குள் சமையல் வேலை செய்யக்கூட வரக்கூடாது, முடியை எடுத்துவிட்டு வா என்று சொல்லும் இடத்துக்கு பிழைக்கப்போ என்று சொன்னால் எப்படி இருக்கும்?
0: மதுரத்தை நான் பார்த்தேன் அக்கா, எனக்கு நெஞ்சு குதிக்கிறது. இப்போதே படிப்பை விட்டுவிட்டு ஏதேனும் வேலை தேடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
1: உன்னால் தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே செய்ய முடியாது. மேல்நாட்டிலெல்லாம் பெண்கள் எப்படி தனித்து சுதந்திரமாக எல்லா துறைகளிலும் வருகிறார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். நேற்று கூட மார்கரெட் போர்க் ஒயிட்டின் வாழ்க்கையை படித்து கொண்டிருந்தேன். அவள் 2 முறைகள் கல்யாணம் செய்து கொண்டு விலக்கு பெறுகிறாள். ஆனால் என்ன, உலகப் போர்களை எல்லாம் பார்த்தவள், உலகத் தலைவர்களையெல்லாம் தன் புகைப்படத் தொழிலில் சந்தித்து பேசுகிறாள். சாகசமான வாழ்க்கை. அப்படி நம்மிடையே மிக சாதாரண பின்னணியிலிருந்து எழும்பும் பெண்மணி பொதுவாழ்வில் வெற்றி பெற முடிவதில்லை. இங்கே ஒரு பெண்ணின் திறமை, அறிவு, செயல்திறன் எல்லாவற்றையும் பாழாக்க ஒரு சிறு அவதூறு போதும்.
0: ஒன்றுமில்லை, உன் கடந்த கால கரும்புள்ளி எந்த சமயத்திலும் விஸ்வரூபம் எடுத்து உன் பொதுவாழ்வை பாழாக்க முடியும்.
1: அவதூறு எதிர்ப்புகளை எதிர்த்து எழுப்ப முடியாத நொய்மை உன்னை விட்டு போய்விட்டதாக நான் கருதவில்லை.
0: அது சரி, தனராஜை விட்டு நீ ஏன் வந்தாய்?
1: ஆழ்குளத்தில் கைவிட்டு அடியில் கிடக்கும் வேரை எடுத்து போடுகிறாள் ஞானம்.
0: ஏன் வந்தேன்?
1: ஏன்?
0: அம்மணி அம்மாதான் குடும்பத்தில் போய் சேர்ந்து கொள், இது வேண்டாம் என்றாள்.
1: எத்தனை ஆண்டுகளாகவோ வளர்த்த பந்தங்களை உதறிக்கொண்டு 10 நாட்கள் ஆசை காட்டியவனுடன் சென்றவள் ஒரே வார்த்தையில் எப்படி வந்தாள்?
0: ஏதோ பூனை துரத்தி கொண்டு வந்தாற்போல் ஓடி வந்தாள். பிறகு எத்தனையோ துன்பங்கள் நேர்ந்த போதெல்லாம் கூட அங்கிருந்து ஓடி வந்தது தவறு என்றோ திரும்ப ஓடிவிடலாம் என்றோ தோன்றவில்லை.
1: அம்மணி அப்படி என்ன பயங்கர உண்மையை சொல்லி வைத்தாள்?
0: அவர்கள் எல்லாரும் கீழ்த்தரமான ஒழுக்கமுடையவர்கள் என்றாள்.
1: ஒழுக்கம் கெட்டு வாழ வேண்டி வரும் என்ற ஊகத்தையே உண்மை என்று நம்பி கேட்டு அஞ்சி ஓடி வந்தாள். தன்னுடைய கற்பு என்ற ஒன்றுக்கு ஆபத்து நேராது என்ற பத்திரமான இடத்தை நாடி அவள் வந்திருக்கிறாள்.
0: அப்போதே நிலைமை வேறு அக்கா. இப்போது எனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது.
1: என்ன தன்னம்பிக்கை?
0: உன் கல்வி, தானாக நின்று சம்பாதிக்க முடியும் என்ற பிறரை எதிர்பாராத தன்மை, இதெல்லாம் வேறு. எதையேனும் ஒன்றை பற்றி கொள்ளாமல் சில சந்தர்ப்பங்களை வெல்ல முடியாது.
1: இந்த தசை உடலின் இயல்பு வேட்கை, அது எனக்கு கிடையவே கிடையாது என்று சொல்லிவிட்டு திரை மறைவில் அதற்கு இரையாகும் சந்தர்ப்பங்களை வெல்ல முடியாமல் தோற்றுப்போவது சரியல்ல. கானகத்திலிருந்து முனிவர்களே இதற்கு தப்பிவிடவில்லை. எனவே நீ உன் கடந்த கால புள்ளியை அழித்து விட்டதாக கருதும் பட்சத்தில் ஏன் மனவாழ்வில் ஈடுபடக்கூடாது?
0: இந்த நாளில் நீ சங்கம் சேர்த்து கொண்டு குழந்தைகளை ஒரு நாள் குளிப்பாட்டி பால் வழங்கி செய்யும் சேவையை விட ஒரு குடும்பத்தில் ஒத்து வாழ்ந்து உன் அறிவையும் திறனையும் ஒரு நல்ல இல்லத்துக்கு பயன்படுத்தி அதனால் சமுதாய நல மேம்பாடு காண்பது மேல் என்பது என் கருத்து. இந்த நிலையில் நீ கிராமத்துக்கு சென்று மாமியார் மருமகள் சண்டையை தீர்க்கவோ குடும்ப கட்டுப்பாட்டு யோசனை சொல்லவோ போனால் ஒருத்தி மதிக்க மாட்டாள்.
1: கிராம சேவிக்காக்களை பற்றி கத்தை கத்தையாக எழுதலாம். நீ இருந்த இல்லத்தில் வந்து அறவழியை பற்றி பேச எனக்கு
0: கூந்தல் நரை

0: அழைக்க வேண்டியிருந்தது. இவ மிஸ்ஸஸா மிஸ்ஸா என்றுதான் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். மிஸ் என்றால் அவள் மீது எப்போது அவதூறை வீசியறியலாம் என்று காத்திருக்கிறது நம் சமுதாயம். காரணம் என்னவெனில், ஒழுக்க அளவுகோலை அவ்வளவு கூர்மையாக துல்லியமாக வைத்திருக்கிறது. மிஸ் என்பதே ஒரு கிளாமர். கிளாமர் என்றால் யார் வேண்டுமானாலும் எந்த எண்ணத்தோடு வேண்டுமானாலும் உன்னை அணுகி என்ன வேண்டுமானாலும் பேச சுதந்திரம் நீ கொடுப்பதாக பொருள். நீ அழகாக இருக்கிறாய், மேடையேறி பேசினால் நிறைய கூட்டம் வரும் என்ற நோக்கு உனக்கு இசைவாகப்படுகிறதா என்று கேட்கிறாள் ஞானம். மைத்ரேயிக்கு அவள் எண்ணங்கள் ஒத்துப்போகக்கூடியவையாக இல்லை. மாம்பிஞ்சின் துவர்ப்பை போல் அவள் கருத்துக்கு ஒவ்வாததாகப்படுகிறது. ஞானம் ஏன் இப்படி எண்ணுகிறாள்? ஞானத்தின் அந்தரங்க வாழ்விலும் பலவீனம் ஏற்பட்டு மேடிட்டிருக்க வேண்டும். அதனாலேயே அவளுடைய கம்பீரம் உள்ளூரச் சிதைந்து போயிருக்கிறது. அதனாலேயே நேருக்கு நேர் என்ற எதிர்ப்பு களத்தை நோக்க துணிவின்றி விலகிக் கொள்கிறாள். முரளியை போன்ற ஒருவனை மணந்து கொண்டு ஒரு வீட்டை நிர்வாகம் செய்வது குறித்து மைத்ரேயி கற்பனை செய்து பார்க்கிறாள். அந்த கணவனுடன் அந்தரங்கமாக இருக்கும் நேரங்களிலெல்லாம் அவளுக்கு அதுபோல் இன்னொருவனுடன் இருந்த நினைவு வரும் என்ற எண்ணமே அருவருப்பாக இருக்கிறது. நீயே யோசித்துப்பார் மைத்ரேயி. உன்னால் நர்மதா ஆயிஷா போல் தொண்டு செய்ய முடியுமா என்று? அவர்களெல்லாம் அவர்களுடைய தனி வாழ்க்கையை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கூசமாட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே சமுதாயத்தின் அதிர்ஷ்டமற்ற அங்கங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பொது தொண்டில் ஈடுபடவில்லை. பொது தொண்டிலோ அரசியலிலோ ஈடுபடுபவர்கள் அப்பழுக்கில்லாத அந்தரங்க சுத்தமுடையவர்களாய் இரட்டை வாழ்க்கை நடத்த இயலாதவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாததாலேயே இன்று பொதுவாழ்வும் அரசியலும் கரை பிடித்து கிடக்கிறது. ஞானம் பேசுவது மைத்ரேயிக்கு விசித்திரமாகவே இருக்கிறது. இரட்டை வாழ்க்கை நடத்த இயலாதவள் பொதுவாழ்வுக்கே போகக்கூடாது என்று ஞானம் கருதுகிறாளா? ஆனால் ஞானத்தை பெரிதும் அவள் மதிக்கும் அந்த தாயை அவளால் கருத்து வேற்றுமை கொண்டு எதிராளி ஆக்கிக் கொள்ள முடியாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: வணக்கம் மக்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம், வயசு மாறும் பொழுது உடையும் மாறுது, பாத்திரமும் மாறுது, ஆனா அதை விட பெரிய மாற்றம் உடலுக்குள்ள நடக்குது. சிறுமி பருவத்திலிருந்து வளர் பருவம், அம்மாவாகும் தருணம், மெனோபாஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பெண்களோட உடல் ஒரு புதிய சமநிலையை செட் பண்ணிக்குது. அந்த சமநிலையை புரிஞ்சுக்கிட்டா வலியும் குறையும் பயமும் குறையும். எஸ், இன்னைக்கு நாம பேச போறோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள், வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம் ஆஷா.
1: ஓகேங்க மேம், இந்த டாபிக் அதாவது பெண்களோட வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆக்சுவலி இப்ப ஹார்மோன்ஸ் அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதுவும் இளம் வயது பெண்கள் அப்படின்னு பாக்குறப்ப டீனேஜுக்குள்ள நெருங்குறாங்க. 10 வயசு வரைக்கும் குழந்தைங்க நம்ம பாக்குறப்ப, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண்

0: இந்தியா இருந்தாலும் சரி, பெருசா வித்தியாசம் எதுவும் நமக்கு தெரியாது. ஈவன் போன்ல அவங்க பேசினாங்கன்னா கூட யார் பேசுறாங்கிற வேரியேஷன் தெரியாது. ஆனா நாட்கள் ஆக ஆக லேடிஸோட வாய்ஸ்ல இருந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பாக்குறப்ப நிறைய சேஞ்சஸ் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி டீனேஜ்ல நுழையிறப்ப அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோன்ஸ் நிறைய விஷயங்களை கொண்டு வரும், உடல் மாற்றங்களை கொண்டு வரும். அதை நினைச்சு அந்த குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே அதை புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தெரியாது. சோ அவங்க பயப்படுவாங்க. அதனால அவங்க கண்டிப்பா அந்த ஹார்மோன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். தென் டீனேஜ் பசங்க அதுக்குள்ள நுழையிறப்ப அதுக்குள்ள வரக்கூடிய சில அசௌகரியங்கள், அவங்களோட ஃப்ரீடமா அவங்க வெளியில வரணும், போகணும், படிக்கணும், நிறைய இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த டயத்துல அதுக்குடைய வர அசௌகரியங்களால அவங்க கோவப்படுவாங்க, மனநிலையில மாற்றங்கள் வரும். அடுத்தது வேலைக்கு போறவங்க அண்ட் தென் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப உடல் அசதி வலி அந்த மாதிரி கஷ்டங்களும் வரும். பிகாஸ் இந்த ஹார்மோன்ஸ் ஆர் ரீசன்ங்கறதே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி டைத்திலயும் உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும். வயது ஆக ஆக இந்த பருவ வயது முடிய காலத்துல அந்த அதை தாண்டி வரப்ப மெனோபாஸ் கிட்ட நெருங்குறப்ப உடல்ல நிறைய மாற்றங்கள், உடல் வெயிட் போடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். சோ அவங்களும் அதை வந்து நம்ம உடம்புல நடக்கிற மாற்றம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே பெண்கள் ஒரு மகிழ்ச்சியான வேர்ல்டுல இருப்பாங்க அப்படிங்கறதுனால இந்த டாபிக் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம்.
1: ஓகேங்க மேம், இப்ப பொதுவாவே வந்து எல்லா சேஞ்சஸ்க்கும் வந்து ஹார்மோன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது
0: தெரியாது. எல்லாருக்குமே இப்ப நம்ம கிளினிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் எம்டி டாக்டர்ஸ் தான் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. இப்ப தனியா கைனகாலஜிஸ்ட் பிரான்சஸ் எப்படி வருதோ அதே மாதிரி எண்டோகிரைன்ஸ்க்கு டயபட்டாலஜிஸ்ட் இருக்காங்க தனியா. அந்த மாதிரி எண்டோகிரைனாலஜிக்கு இப்ப ரொம்ப ஃபீல்டு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏன்னா இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்பெசிபிக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப அதுவும் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிறப்ப நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணலாங்கிறதுனால இதை பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப இது வரக்கூடிய கிளாண்டோட பேரு எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னா என்னன்னாக்கா அதுக்கு வந்து நமக்கு சலைவா தட் இஸ் உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னா நம்மளோட வாயில வந்து செரிமானம் ஆகிறதுக்காக அந்த உமிழ்நீரை கொண்டு வந்து விடுறதுக்கு அந்த உமிழ்நீர் ஒரு டியூப் வழியா வரும். அந்த நாளம்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாளம்னா இதுக்கு கிடையாது. இந்த கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட செக்ரிஷன்ஸ் அதாவது இதோட சுரப்பிகள் இருந்து வரக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் நேரடியா நம்மளோட பிளட்டுக்கு வந்துடும். நம்மளோட பிளட் வழியா அது டிரான்ஸ்போர்ட் ஆகி எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருட்களால அட்ராக்ட் ஆகப்பட்டு அந்த உறுப்புகள்ல போய் அது வேலை செய்யக்கூடிய விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் தான் மாஸ்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சுப்பீரியர் சபார்டினேட்னு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கிளான்ஸ் வந்து இதுல இருந்து வரக்கூடிய செக்ரிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்களை நம்மளோட வளர்ச்சிக்கும் சரி நம்ம அது சார்ந்த விஷயங்களுக்கும் சரி ரொம்ப உபயோகமான ஒரு சுரப்பி. இது
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஈராக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: பொதுவாவே வந்து இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போனா பெண்களுக்கு என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரக்குது, சோ அதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க.
2: இப்ப நம்ம பெண்கள் ஆண்கள் அப்படின்னு ஜென்ரலா பாக்க போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிட்யூட்டரி அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. நம்மளோட மூளை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிதுக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அது. இதுதான் வந்து மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் எண்டோக்ரைன். இதுல இருந்து வரக்கூடிய அந்த செக்ரிஷன்ஸ், அதோட சுரப்புகள் தான் மிச்சம்

உடம்புல இருக்கக்கூடிய மிச்ச நாளமில்லா சுரப்பிகளை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சுரப்பி இது. இதுல இருந்து வரக்கூடிய குரோத் ஹார்மோன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, குரோத் ஹார்மோன் அப்படின்னாலே அதுக்கு பேர்லயே தெரியும், வளர்ச்சிக்காக ஒரு ஹார்மோன். சோ நம்மளோட வளர்ச்சி, அதாவது ஃபீட்டஸ்ல உள்ள எம்பிரியோ வளர்றத, கரு வளர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியில வந்து குழந்தைகள் சில்ட்ரன்ஸா வந்து, அடுத்தது டீனேஜுக்கு வந்து, அடலசன்ட்ல இருந்து அடல்ட்டா மாறி ஓல்ட் ஏஜ் நோக்கி நான் வந்துட்டு இருக்கிறப்ப, ஒவ்வொரு வயதிலையும் இதோட வளர்ச்சிக்கு ஜிஹெச் ஒரு ஹார்மோன் செக்ரெட் ஆகுது. இது இல்லாம பருவ வயது மாற்றங்களுக்கு நம்ம பெண்களுக்கு எடுத்து பாத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஹார்மோன் சொல்லலாம், ஒன்னு FSH இன்னொன்னு LH அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைஸ்

0: ஹார்மோன் செக்ரெட் ஆகுது. இது இல்லாம பருவ வயது மாற்றங்களுக்கு நம்ம பெண்களுக்கு எடுத்து பாத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஹார்மோன் சொல்லலாம், ஒன்னு FSH இன்னொன்னு LH அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் ரெண்டு இருக்குது. அதாவது கருமுட்டை உருவாகிறது, கர்ப்பப்பைய வந்து ரெடி பண்றது, மாதம் மாதம் மாதவிடாய் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு அந்த கர்ப்பப்பைய தயார் பண்றதுக்காக நம்மளோட பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த பிட்யூட்டரில இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் FSH LH சொல்லலாம். அதுக்கும் அடுத்தது நம்மளோட உடம்புல வரக்கூடிய வெயிட் போடுறது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் அந்த வார்த்தைகள்ல. இந்த பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கருப்பை பைய ரெடி ஆகுறது, கருமுட்டை வரதெல்லாம் வந்து நம்ம பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் சொல்லுவோம். இதுல செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படிங்கறது வந்து ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, பாடியோட டெக்ஸ்சர், ஸ்கின்னோட டெக்ஸ்சர், அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள், வாய்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை டெவலப் பண்றதுக்கு ஹார்மோன்ஸ் வேணும். நம்மளோட யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும், ஓவரீஸ் பொறுத்த வரைக்கும், ஓவரீஸ்ல இருந்து ரெண்டு ஹார்மோன்ஸ் வரும், ஒன்னு எஸ்ட்ரோஜன் இன்னொன்னு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே வந்து பெண்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ரெகுலரா இப்ப அந்த PCOD பிரச்சனைகள் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா, இது வந்து இந்த ஹார்மோன்ஸ் ரெகுலரா இருந்தாலே ப்ராப்ளமே இருக்காது. இந்த மெயினா அந்த மாதவிடாய் காலங்கள் ஆரம்பிக்கிறதுல இருந்து மாதம் மாதம் ஒரு கருமுட்டை வெளியேறி அந்த கருமுட்டையிலிருந்து வரக்கூடிய மென்ஸ்ட்ருவேஷன், அப்புறம் பிரெக்னன்ட் ஆகிறது எல்லாத்தையும் பாத்துக்கிற ஹார்மோன்ஸ் இது. இதுல இந்த கருமுட்டை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ பாக்குறது எஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். அடுத்தது கரு வளர்றது, பிரெக்னன்சி பீரியட ஃபுல்லா பாத்துக்கிற ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஹார்மோனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ். நிறைய பேருக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எப்பயாவது நின்றுடுச்சுன்னா கூட நம்ம அபார்ஷன் ஆயிடும். அந்த அளவுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் எஸ்ட்ரோஜனும் ரொம்ப லேடிஸோட உடம்புல ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் சொல்லலாம். இது இல்லாம தைராய்டு, எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட தொண்டை பகுதியில ஒரு நாளமில்லா சிறப்பு இருக்கு, அதோட பேரு தைராய்டு. இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணும். இந்த கிளாண்ட் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாண்ட்ல இருந்து வரக்கூடியதை வச்சுதான் வளர்ச்சியோட GH ஹார்மோனும் சரி நம்மளோட எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸும் ஒரு செல்கள்ல வேலைகளை வாங்க முடியும். அதனால இந்த தைராய்டு வந்து ரொம்ப முக்கியம். ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் இல்லாம நார்மலா இதோட செக்ரேஷன்ஸ் இருக்கிறப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஹார்மோன்ஸ் பெண்களோடதுல.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
2: ஓகே, இப்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பத்தி சொன்னீங்க. இந்த ஹார்மோன்ல இந்த சமநிலை அப்படின்றது மாறும் பொழுது என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க பெண்கள் பொதுவா?
3: அதாவது இந்த ஏஜ் வைஸ் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளோட பெண்களோட வயதுல ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் மெனார்க்குன்னு சொல்லுவோம், அதாவது பருவ காலம், பருவ வயது ஆரம்பிக்கிறது. நம்மளோட இந்த மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்மளோட அந்த சிறுமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வயசு 10-13, அந்த 13 இப்ப ஏர்லியரா வராங்க, அது அடுத்த விஷயம். ஆனா 13-14 கிட்ட கரெக்டா இருக்கும். அந்த வயசுல அவங்களோட மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கும். அதுல இருந்து மாதம் மாதம் ஒரு கருமுட்டை வெளியேறி அவங்க ரெகுலரா அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன்ஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் வரும். இத மாதிரி வரப்ப அடுத்து 14-30 வரைக்கும் இது அப்படியே ப்ரொசீட் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் 30-35 கிட்ட வரப்ப கொஞ்சம் அவங்க வந்து திருமணம் ஆகிறது, ப்ரொஜெஸ்டிரான் செக்ரீஷன்ஸ் வருது, கன்சீவ் ஆகி பேறு காலம், இதெல்லாம் வந்து அவங்க தாண்டி வருவாங்க. அதுக்கு அடுத்தது 40-45 கிட்ட நெருங்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மெனோபாஸ் ஒன்னு ஆரம்பிக்கும். எப்படி மெனார்க்னு ஒன்னு ஆரம்பிச்சதோ அதே மாதிரி மெனோபாஸ் அப்படிங்கறது வந்து இந்த பருவ வயதுன்னு மாதவிடாய் முடியற காலம்னு அதை நம்ம சொல்லுவோம். இந்த முடியற காலம் அப்படிங்கறப்ப இதை ரெண்டா கூட சொல்லுவாங்க. அதாவது மெனோபாஸ் அப்படிங்கறது கரெக்டா முடியற ஸ்டேஜ். இது 40-50 அவங்க பெண்களோட உடல் இதை பொறுத்து மாறுபடும். இதுக்கு முன்னாடி இந்த நிறைய சிம்டம்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை வந்து ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாதவிடாய் நிக்க போறதுக்கு முன்னாடியிலேந்தே இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது அது நின்னு போகும். இதன் அடுத்தது போஸ்ட் மெனோபாஸ் பாக்குறப்ப அதனால வரக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நிக்கவும் குறையறப்பையும் நமக்கு அந்த உடல்ல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமும் நமக்கு நிறைய தெரியும். சோ இப்படி ஒவ்வொரு வயதிலையும் அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. இது ஆக்சுவலா காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லக்கூடாது, ரொம்ப பிளசன்டான மூமெண்ட். எவ்வளவு நாளைக்கு இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுதோ அந்த நாட்கள் வரைக்கும் இவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் சேர்றது, போன்ல பிரச்சனைகள், அதாவது எலும்புகள் வலி, இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கும். ஆனா அதே இது மாதவிடை காலங்கள் தாண்ட தாண்ட பாத்தீங்க

0: அதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். அதே மாதிரி உடல் எடை கூடுறது, மனநிலையில வரக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாது, இந்த விஷயங்கள் எல்லாமே இது கூட வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எல்லாமே உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம சொல்லுவோம், ஆனா இதுக்கு பின்னாடி வந்து நம்மளை இயக்கக்கூடியது இந்த ஹார்மோன்ஸ் தான்.
1: இப்ப பொதுவா வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து சுரக்குது. சோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுமா, இல்ல எல்லாருக்கும் ஒரே அளவுலதான் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குமா?
0: இந்த ஹார்மோன்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஜெனட்டிக்கலா வந்து இது வந்து நம்ம சொல்ல முடியாது. சில ஹார்மோன்ஸ் வந்து ஜெனட்டிக்கலா கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு முறைகள் இருக்க மாதிரி அவங்கவுங்க பரம்பரைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாருக்குமே கரெக்டா ஒரு வயசுல ஆரம்பிச்சு ஒரு வயசுல வந்து முடியும். பெண்களுக்கு அந்த 10-13 வயசுல பெண்கள் சார்ந்த ஹார்மோன்ஸ்களோட அளவுகளை அதிகமாக்கி அப்படியே மெதுவா பீக்குக்கு போய் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வரும். இதுல எப்படி வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட தூக்கம், அவங்களோட வாழ்வியல் முறைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரஷர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சூழ்நிலைகள். அதனால அந்த பேரு காலத்திலே பாத்துக்கிட்டீங்கனாலே லேடிஸ் ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸோட அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனால இது அவங்களோட சூழ்நிலைகள் வந்து அதுல ஒரு இம்பாக்ட கண்டிப்பா கொடுக்கும். அதனால வேறுபடலாமே தவிர, இதுல வரக்கூடிய ஹார்மோன்ஸ்களோட அளவுல வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களோட மகிழ்ச்சி மனநிலைகள் வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த மனநிலையை சார்ந்து கண்டிப்பா பெண்களுக்கிட்ட இந்த ஹார்மோன்ல சேஞ்சஸ் வரும். அதுவும் வேலை சார்ந்த சேஞ்சஸ் வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நைட் ஷிப்ட் மாறுறது, மார்னிங் ஷிப்ட் மாறுறது அப்படின்னு பாக்குறப்ப சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது, இதனால வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வராம தள்ளி கூட போகுது. சோ இந்த ஹார்மோன்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சில சேஞ்சஸ் இதனால வரலாம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவாவே வந்து இந்த வளர் இளம் பருவம் சொல்லக்கூடிய இந்த 10-13 வயதுக்குள்ள இந்த ஹார்மோன்ஸால என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து நடக்குது?
1: இந்த 10-13 வயசுல பாக்குறப்ப பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ரெண்டுமே டெவலப் ஆகுற ஸ்டேஜ். யூஸ்வலா இந்த ஹார்மோன்ஸ் வந்து பெண் குழந்தை கருவா இருக்கிறப்பவே ஆரம்பிச்சிடும். கருவா இருக்கிற குழந்தை பெண் குழந்தையா வளர வைக்கிறதுமே இந்த ஹார்மோன்ஸ் தான். ஆனா குழந்தை பிறந்த உடனே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நின்றுடும். இந்த FSH, LH, ப்ரொஜெஸ்டிரான், எஸ்ட்ரோஜன்ஸ், இந்த ஹார்மோன்ல எஸ்ட்ரோஜன்ஸ் எல்லாமே நின்றுடும். தென் குழந்தைகள் ஒரு 10-13 வயசு வரப்ப பெண் குழந்தைகளுக்கு திருப்பியும் இந்த ஹார்மோன்ஸோட அளவு மெதுவா அதிகமாகும். அதிகமாகறப்ப உடல்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். யூட்ரஸ் வளர ஆரம்பிக்கும், பிரஸ்ட் வளர ஆரம்பிக்கும், ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறும், நல்லா ஆயிலியா இருப்பாங்க, பிளட் சப்ளை அதிகமாகும், உடல் சூடுகள்ல வந்து ஒரு வெதுவெதுப்பான ஒரு மனநிலைமை வரும், நல்ல ஸ்கின் டோன் வந்து நல்லா ரைஸ் ஆகும். அது இல்லாம ஆயில் செக்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பருக்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சில சமயம் சோர்வு இருக்கும், இந்த மாதவிடாய் ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து இந்த இளம் பருவத்திலிருந்து அப்படியே தாண்டி வரப்ப மெனார்க் ஸ்டார்ட் ஆறத நம்ம பாக்கலாம் குழந்தைகள்ட்ட.
0: இந்த மாதிரி டைம்ல வந்து பெற்றோர்கள் என்னென்ன விஷயங்களை வந்து குழந்தைங்க கிட்ட கவனிக்கணும்?
1: அவங்கள்ட்ட முதல்ல வந்து இத பத்தி பயப்பட வேணாம் அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து யங் ஏஜ்ல பசங்க வந்து 13 வயசு நம்ம சொல்றோம், ஒரு 7-8 கிட்ட அந்த காலங்கள்ல வந்து குழந்தைகள் வந்து மெனார்க் ரீஜனை இதை நெருங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் பார்த்தா ஒரு 4-5 ஏர்லியராவே இந்த பசங்களோட சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட பேட்டர்னாலயா என்னன்னு தெரியல, மேக்சிமம் இந்த பசங்க வந்து சீக்கிரமாவே வந்துடுறாங்க. இவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியல, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைத்துல இவங்களுக்கு ரெகுலராவும் வருது. முன்னாடி எல்லாம் ஒரு 6 ஒரு தடவை ஒரு மாதவிடாய் காலம் ஸ்டார்ட் ஆனாலுமே ஒரு 6 வராது, திருப்பி வளர்த்தது ஒரு தடவை பீரியட்ஸ் வரும், அதுக்கப்புறம் ரெகுலரா வரதுக்குள்ள அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இப்ப அப்படிலாம் இல்லாம அதிகபட்ச உதிரப்போக்கும் இருக்குது. சோ பசங்களுக்கு முதல்ல பயப்படாம இருக்க சொல்லித்தரணும். ஏதா இருந்தாலும் நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஈவன் அவங்க ஸ்கூல்ல இருந்தா கூட அதை அவங்க டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். வெக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுங்கிறத சொல்லித்தரணும். ரெண்டாவது ஹைஜீனிக், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறத சொல்லித்தரணும். ஏன்னா இப்ப எல்லாம் ஸ்கூல் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில போனாங்கன்னா சாயந்தரம் தான் பசங்க வராங்க, இதை தவிர்க்க முடியாது. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சானிட்டரி பேட்ஸ் எப்படி மாத்தணும், எப்படி வச்சுக்கணும், எப்பவுமே போறப்ப எடுத்துட்டு போகணும்ங்கிறது, நிறைய தண்ணி குடிக்கணும், ஃபுட் எப்படி சாப்பிடணும், எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த ஹைஜீனிக் விஷயங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லித்தரணும். அதே மாதிரி இதை நினைச்சு எனக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல, இந்த சைக்கலாஜிக்கல் கம்பாரிசன்ஸ் வேற ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, இது நார்மலா நடக்கிற விஷயம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா பேரண்ட்ஸ் இருக்கணும்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20-30 இந்த வயதுல இருக்கக்கூடிய பெண்களோட ஹார்மோன் நிலை வந்து எப்படி இருக்கும்?
2: இந்த 20-30 அப்படிங்கறது வந்து வேலைக்கு போற பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். ஜாபுக்கு எஜுகேஷன் முடிக்கிறது இல்ல ஹையர் ஸ்டடிஸ் அந்த மாதிரி பீரியட்ல இருக்கக்கூடிய ஜாலியா அதாவது ஹாப்பியா சுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூட் செட்டப் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டப் உள்ள ஒரு ஏஜ் குரூப் இது. ஆனா இந்த ஏஜ் குரூப் அப்ப கண்டிப்பா இந்த பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆயிடும். மாசம் மாசம் இது அவங்க கடந்துதான் வரணும். இதுக்கேத்த மாதிரி அவங்க அதுக்கான சாப்பாடு உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டா கொண்டு வந்துக்கணும். உடல்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த அளவுக்கு இப்ப உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இரும்பு சத்து உள்ள சாப்பாடை கண்டிப்பா சாப்பிடணும். அனிமிக் ஆகிறது இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேலையில கரியர் ஓரியன்டா இப்ப நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. சோ இப்ப இந்த கரியர் ஓரியன்டா ரொம்ப யோசிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஹார்மோனோட செக்ரேஷன் மனதளவுல அப்படி மூளையில இருந்து யோசிச்சு வரக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவு குறையறதுனால அந்த கர்ப்பப்பையில இருந்து ஓவரில இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ஆன எஸ்ட்ரோஜன்ஸோட அளவுமே பிளக்சுவேட் ஆகுது. அதனால உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸே வரதில்ல. இந்த ரெகுலர் பீரியட்ஸ் வராம போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடல் எடை அதிகரிக்கும். ஒரு மாதிரி ப்ளோட்டடா இருப்பாங்க, ஒரு மாதிரி வீக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருப்பாங்க. ஹெவினஸ் இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும், நிறைய வந்து கோவப்படுறது, அடுத்தவங்க நம்மளை பத்தி சொல்றப்ப ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க கண்டிப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. இது இல்லாம இன்னொரு விஷயம், உடல் ரீதியாவே உள்ள கர்ப்பப்பைக்குள்ள நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம், அதான் பிசிஓடி ப்ராப்ளம் சொல்றது. அந்த நீர்க்கட்டிகள் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அதான் பிசிஓடி. இந்த நீர்க்கட்டிகள் வரதுனால அதனால வேற சில சமயம் பீரியட்ஸ் அதுக்கப்புறம் வரப்ப ஹெவி பிளட் இருக்கும். சோ ஓவரா வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் போறப்ப கண்டிப்பா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அனிமிக் ஆயிடுவாங்க, கண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கும், தூக்கமா இருக்கும், ஒரு 4 படி 5 படி ஏறினா கூட அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. சோ அவங்க அவங்களை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாங்க நுழையணும் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் கேர்ள்ஸ்க்கு. அப்படி வரப்ப கண்டிப்பா இவங்களுக்கு இருந்த அந்த அனிமிக்கா இருக்க கண்டிஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, உதிரப்போக்கால இவங்க வந்து முதல்ல இரும்பு சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கணும். குழந்தைய கன்சீவ் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா குழந்தை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கும் சேர்த்தான ஃபுட்டை இவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுக்காக ஓவர்லோடா எடுத்துக்கிட்டாங்கனாலும் இந்த பீரியட்ல கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன்ஸும் வரும். அப்படி வரப்ப சுகர் பேஷண்டா மாறிடுவாங்க, பிபி பேஷண்டா மாறிடுவாங்க. சோ அந்த அளவும் இல்லாம ஹெல்த்தி ஃபுட்டா நல்லா எடுத்துக்கிட்டு குழந்தைக்கும் சேர்த்து அதுக்கு தேவையான தாது பொருட்கள் எல்லாமே வராமாரி அந்த புரத சத்தோட அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த திருமணத்துக்கு அப்புறம் பேறு காலத்துக்கு அவங்க ரெடி ஆகணும். சோ அந்த பேறு காலத்துக்கு அவங்க ரெடி ஆகிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா முதல்ல நல்லது.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து சுகர் எல்லாம் வந்து ரைஸ் ஆகுது ஒரு சில பேருக்கு, இதுக்கும் வந்து ஹார்மோன் ஏதாவது முக்கிய பங்கு?
2: கண்டிப்பா வந்து ஹார்மோனோட ரோல் வந்து இதுல இருக்குது. ஏன்னா இந்த எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் அவங்களோட கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியும் அதுதான் பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த ப்ரொஜெஸ்டரானோட லெவல் எலிவேட் ஆகிறப்ப அது கூட சேர்ந்த இந்த குரோத்

0: ஹார்மோன்ஸ், ரிமைனிங் ஹார்மோன்ஸ், இன்சுலின் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பேசுறப்ப தெரிஞ்சிருக்கும். இதோட அளவு எல்லாமே வந்து மாறுபடும். அப்படி மாறுபடுறப்ப இவங்க நிறைய ஃபுட்டும் எடுத்துப்பாங்க, சாப்பாடும் அதிகமாக எடுத்துக்கணும். மல்டிபிள் ஃபோல்ஸ் வந்து இவங்க அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக கான்சென்ட்ரேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் லெவல் எலிவேட் ஆகும். ஆனால் ஆஃப்டர் டெலிவரி திருப்பி வந்து எக்ஸசைஸ் பண்றது, வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கான விஷயங்கள்ல இறங்குறது, இந்த மாதிரி பண்ணாலுடைய திருப்பி சுகர் லெவலை சில சமயம் கொண்டு வரது சில பேருக்கு பிரச்சனையாகி கம்ப்ளீட் டயபெட்டிக் பேஷண்டாவே கூட அவங்க மாறிடுவாங்க. அதனால இது ஆரம்பத்துல இருந்தே பேறுகாலத்துல இருந்தே கண்ட்ரோல்டா வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லது.
1: பொதுவாகவே இப்ப பெண்கள் திருமணத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை இன்மை அப்படின்றது மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்கா ஹார்மோன்ஸ்க்கும்?
0: ஹார்மோன்ஸுக்கும் அதுக்கும் கண்டிப்பா இருக்கு. நான் சொன்ன மாதிரி மனநிலை மாற்றங்களும் உடல் மாற்றங்களும் ஹார்மோனை சார்ந்துதான் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவங்க வேலை இந்த பிரஷர்ல ரெண்டு பேருமே ஒர்க்கிங், வீட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் வேலையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஹார்மோன்ல பிளக்சுவேஷன் வந்துருது, மாற்றங்கள் வந்துருது, அந்த சமநிலை பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படுறப்ப இந்த கருமுட்டை உருவாகிறதோ இல்ல கர்ப்பப்பை அதை ரெடி பண்றதோ இந்த எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு பிரெக்னன்சி வந்து சில சமயம் கேள்விக்குறியாதான் இருக்குது. முதல்ல நீர்க்கட்டியோட நிறைய பிள்ளைகள் இப்ப இருக்காங்க. ஆப்டர் பிரெக்னன்சி அந்த நீர்க்கட்டியை முதல்ல சரி பண்ண வேண்டியதா இருக்குது. ஹார்மோன்ஸ் கொடுத்துதான் அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சோ அந்த ஹார்மோன்ஸ் வச்சு முதல்ல அந்த கர்ப்பப்பைய ரெடி பண்றதுக்கே ஒரு டைம் எடுத்துருது. இதனால இப்ப இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாண்டிச்சேரி எல்லா இடத்துலயுமே நிறைய ஃபர்டிலிட்டி கிளினிக் அதிகமாயிடுச்சு. யூஸ்வலா முன்னெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, நிறைய குழந்தை பேரு பிரச்சனை இல்லாம தான் இருந்துச்சு. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இப்ப கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் போறதுனால இந்த மனநிலை மாற்றங்கள் இந்த ஹார்மோன்ல வர சமநிலையை பாதிக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பேர்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. சோ ஆரம்பத்துல இருந்து பிள்ளைகளுக்கு இதை பத்திய ஒரு கல்வி சார்ந்ததோட சேர்த்து எஜுகேஷன் கொடுக்கறப்ப அவங்க கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ண முடியும்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள்.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.
1: ஏண்டி புதுசா கே

0: அதை செய்வேன்.
1: வேற என்ன செய்வேன்?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து பி பானுமதி பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 2:26:22. காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடலின் படம் நான் ஆணையிட்டால். பாடலை பாடியவர் TM சவுந்தரராஜன்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். என்றும் இனிமே நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஒலிக்கிறது.

தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் வரும் பாடலின் படம் ஆடிப்பெருக்கு. பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி.சுசிலா.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் படம் மதுரை வீரன். பாடலை பாடியவர்கள் TM சவுந்தரராஜன், ஜிக்கி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை.

நேரம் 2:47:20. குடும்பம், பாசம், காதல், தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் படம் பச்சை விளக்கு. பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் பி. சுசிலா, எல். ஆர். ஈஸ்வரி.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

உள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கீழ்பெண்ணத்தூர், ஆதிமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 8 சென்டிமீட்டர், நாற்றம்பாளையம் 7 சென்டிமீட்டர், தண்டாம்பட்டு கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர், செங்கம் 4 சென்டிமீட்டர், ஆற்காடு மூங்கில்துறைப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருத்தணி, பொன்னை அணை, ஏழுமலை, சோழிங்கர், திருவண்ணாமலை, ஆம்பூர், ஊத்துக்கோட்டை, கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், பனப்பாக்கம் பிளவக்கல் பெரியாறு அணை, ஆரணி, அம்மூர், ஜமுனா மரத்தூர் ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர், அஞ்சட்டி, பூண்டி, பாலக்கோடு, வடப்புதுப்பேட்டை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஹரூர், போலூர், மேட்டூர், கோமுகி அணை, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. வேலூரில் அதிக அளவாக 41.5 டிகிரி செல்சியஸும், தருமபுரியில் குறைந்த அளவாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 28 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும். வட கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கடல் பரப்பிலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நேற்று மேற்கு மத்திய வங்காள வரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா இடையே கடற்பரப்புக்கு மேல் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் வரை நிலவு

வருகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மற்றும் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக ராட்சசுடு என்ற தெலுங்கு மொழி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் MS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தொடக்கமாக நின்னுவினா கதி என தொடங்குவது ஷியாமசாஸ்திரி கிருதி. பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரா சாபு தாளம்.

நேரம் 3:47:17. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏமணி பகுடுதுரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வீரவசந்தம், ஆதித்தாளம்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக ராமச்சந்திர பிரபு என தொடங்குவது சுவாதி திருநாள் பச்சன், சிந்து பெருவிராகம் ஆதித்தாலம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ ராஜேஸ்வரி கிரியேஷன்ஸ் வழங்கும் ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் பாக்யராஜ், டெல்லி கணேஷ், மன்சூர் அலிகான், செந்தாமரை, கௌதமி, லக்ஷ்மி மற்றும் பலர். இசை கங்கை அமரன், திரைக்கதை கே பாக்யராஜ், இயக்கம் சசிமோகன்.

0: இந்த பொம்மையை கொடுங்க.
1: பொம்மையா? யாருக்குடி
0: இது? எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு.
1: இது யாருக்குடி?
0: பெரிய தங்கச்சிக்கு.
1: உங்க அம்மாக்கு தானே?
0: ஆமா, இது எங்க அம்மாவுக்கு. இது யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு.

0: போலீஸ்ல என்னமா சொன்னாங்க?
1: எப்படி இன்னும் ஒரு வாரத்துல புடிச்சிருவோன்னு சொன்னாங்க.
0: வேற என்னத்த சொல்ல போறாங்க? இனி புடிச்சு என்ன செய்யறது? போன உசுறு திரும்பியா வரப்போகுது. பாவம், இனிமே இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா?
2: ருத்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரியா?
1: என்னம்மா?
2: சொல்லக்கூடாதுதான் இருந்தேன், ஆனா சொல்லாம இருக்க என் மனசு கேட்கல. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது.
1: என்னமா விஷயம், தைரியமா சொல்லுங்க.
2: நேத்து ராத்திரி எல்லார் வீட்லயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. இதுன்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து பதறி போய் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தேன். அப்போ உங்க வீட்ல இருந்து 4 பேர் வெளியில

0: வந்து கார்ல ஏறி ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த நாலு பேர்ல ஒருத்தனை மட்டும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். யாரவ? மாயாண்டி. மாயாண்டியா? ஆமாமா, அவன் பெரிய கேடி. அது ஊருக்கே தெரியும். அவன் செஞ்ச அட்டூழியங்கள்லாம் பத்தி பத்திரிகையில பத்தி பத்தியா வந்தது. ஏன் அவன் போட்டோ கூட வந்தது, நீ பாக்கல? ஆமா பாத்திருக்கேனே. ஆனா அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சமீபத்துல உங்க அப்பா ஒரு கேஸ் அவனை புடிச்சு கொடுத்து தண்டனையும் வாங்கி கொடுத்தாரு. அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அரசியலையும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சரி செல்வாக்கு அதிகம். அதனால தானே அவசரப்பட்டு எந்த முழுக்கும் போயிடாதம்மா. இத போய் நீ போலீஸ்ல சொல்லினா எங்க உயிருக்கு தான் உடனே ஆபத்து வரும். வேண்டாமா.
1: நீ எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கோபாலோட பொண்ணு தானே?
0: ஆமா சார். என் குடும்பத்தை அழிச்சவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவன் யாருங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு.
1: எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க?
0: சொன்னது யாரா இருந்தா என்ன விடுங்க, எனக்கு கரெக்டா தெரியும். அந்த கேடி மாயாண்டிதான் எங்க குடும்பத்தை கொலை பண்ணிருக்கான். என்ன சார் யோசிக்கிறீங்க? உடனடியா அவன் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிங்க.
1: கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வா போலாம்.
0: என்ன சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?
1: உள்ள வந்து பாரு. கொஞ்சம் பொறுமையா பேசுமா. இவன் ஒரு மாசமா இந்த செல்லுக்குள்ளதான் இருக்கிறான். உனக்கு சந்தேகமா இருந்தா ஜெயில் ரெக்கார்ட்ஸ் போய் பாரு.
0: சார் இல்ல சார், கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு.
1: சார் சொல்றத கேளுமா.
0: இல்ல சார், இவன் தானே சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆமா சார்.
1: இத பாருமா, ஊர்ல இந்த மாதிரி வதந்திய கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நீ ஒண்ணு ஒண்ணு குழப்பிக்காத. உன் குடும்பத்தை கொலை பண்ண கொலகாரன கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு தரேன்.
0: காலேஜ் காமிச்சிருக்காரு, அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. என்னமா என்ன விஷயமா? கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவனேதான். கண்டிப்பா.
1: என்னமா சொல்ற, கொஞ்சம் நிதானமா சொல்லுமா.
0: சார் எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு, படிக்க கேளுங்க. டியர் ருத்ரா, கொஞ்ச நாள் முன்பு பிரபல கேடி மாயாண்டியை கைது செய்து நான் உள்ளே வைத்தேன். அப்போது அவனிடமிருந்து ஒரு முக்கியமான வீடியோ கேசட் எனக்கு கிடைத்தது. அந்த கேசட்டில் பெரிய விஐபிகளுக்கு கூட தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாது போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே எனக்கு சீனியரான சில ஆபீசர்களும் அவனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். என்னிடம் கேசட் இருப்பதை நிச்சயமாக மாயாண்டி என்னுடைய சீனியர் ஆபீசர்களுக்கு தெரிவித்திருப்பான். எனவே எனக்கு எந்த நேரத்திலும் மாயாண்ட மூலமும் அல்லது அவனது ஆட்கள் மூலமோ ஆபத்து வரலாம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் என்னிடம் இருப்பது அவ்வளவு பாதுகாப்பு அல்ல. உன்னிடம் அதை அனுப்பினால் உனது நெருங்கின தோழியிடம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா என்பதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த லெட்டர் வந்ததும் நான் வீடு புறாவும் தேடி இந்த கேசட் எடுத்தேன் சார்.
1: அந்த கேசட்டின் லெட்டர் டேபிள்ல வை. பயமா இதை வரமா. இந்த விவகாரத்துல என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எதுக்கும் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காரு. கான்ஸ்டபிள்
2: சார்,
1: இந்த அம்மா அந்த ரூம்ல உட்கார வை. குடிக்கிறது கூல் ட்ரிங்க்ஸ் கூட போமா. ரிலாக்ஸ் ஆகும்மா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சரி சார். ஓகே சார்.

0: Hey.
1: ஏய் இப்போ உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம நான் வேடிக்கை பார்க்க போறேன்.

0: இந்த வழக்கு விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா?
1: அண்ணி, என்ன தூக்கில போடுங்க.
0: இல்லம்மா, டிஎஸ்பிய நீ எதுக்காக கொலை பண்ண? காரண காரியங்கள் ஏதாவது நீ சொன்னாதான் நான் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே நிற்கும் ருத்ரா டிஎஸ்பியை தானே கொலை செய்ததாக ஒத்துக்கொண்டாலும் கொலைக்கான காரணத்தை தெளிவாக கூறவில்லை. தனக்கு தூக்கு தண்டனை விதிக்குமாறு ருத்ரா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டாலும் கொலைக்கான காரணங்களை தெளிவாக சொல்லும் வரையில் ருத்ராவை விசேஷ பாதுகாப்பில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.
2: ஹலோ
3: சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார்.
2: என்ன?
3: ருத்ரா கிட்ட இருந்து சாரதி வாங்கி வச்ச கேசட் நாம நினைச்ச கேசட் இல்ல சார், வெறும் கார்ட்டூனா ஓடிக்கிட்டு இருக்கு.
2: அப்படியா?
3: ஆமா சார், நான் ஒரு தடவைக்கு பல தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டேன். நாம ஏமாத்துட்டோம் நினைக்கிறேன் சார்.
2: அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆள் அனுப்பி.
3: சாரி சார், அந்த பொண்ணை என்கொயரி பண்றதுக்காக லலிதா கஸ்டடியில் விட்டுருக்காங்க.
2: லலிதாவா?
3: ஆமா சார்.
2: இப்பதான் சிக்கலே ஆரம்பமாகுது. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம்.
1: என்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் முதல் ரெண்டு தோட்டம் இதுல போடவே இல்லை. இது போலீஸ் துப்பாக்கி, நான் சுட்டாதான் வெடிக்கும். உள்ள போமா? தூக்கு தண்டனை வேணும்னு கேட்டியாமே. நீ ஒரு போலீஸ் ஆபீஸரோட மகளா இருந்தும் ஒரு டிஎஸ்பிய கொலை செய்ய துணிஞ்சிருக்கேன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு அப்படி தூண்டி விட்டுருக்க. ஏன் இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லல? உன்பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என்னாலான உதவியை நான் அவனுக்கு செய்யலாம். கோர்ட்ல சொல்லாத அந்த உண்மையை இப்ப எங்கிட்ட சொல்லலாம் இல்லையா ருத்ரா?
4: ஷட் அப். உங்க மாதிரி காக்கி சட்டை போட்டவங்களை விட கிரிமினல்ஸ் எவ்வளவும் மேல்.
1: வார்த்தைகளை அளந்து பேசு. இந்த காக்கி சட்டை போட்டு சம்பாதிச்சுதான் உங்க அப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு.
4: ஆனா உங்க அப்பா உங்களை மாதிரி இல்ல, நியாயமா நடந்துகிட்டாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க.
1: ஷட் அப் ருத்ரா,
4: சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாருமே கொலகாரங்க, வேஷம் போடுறீங்க. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. Leave me alone.
1: ஓகே. பாதிக்கப்பட்ட வேகத்துல வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, தெளிவாயிடுவேன். மறுபடியும் உன்னை சந்திக்கும் போதாவது என்கிட்ட உண்மை சொல்ல முயற்சி பண்ண. ரிலாக்ஸ்.

0: ஹலோ,
1: லலிதா ஏதோ கேட்கணும்னு முயற்சி பண்றாங்க. கேசட்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல.
0: லலிதா போயாச்சா?
1: போயாச்சு சார்.
0: நான் முதல்ல சொன்ன ஏற்பாட்டை உடனடியா செய்யுங்க. ஓகே.
2: யாரும் இங்க வரமாட்டாங்க, பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம்.
3: பொதுவாவே பொம்பளைங்க உடம்பு மென்மையானதா இருக்கும். அந்த ஒரிஜினல் கேசட் எங்க வச்சிருக்க சொல்லிடுமா? கற்பை விட கேசட் தான் முக்கியம்னா நாங்க என்ன பண்ண முடியும்?

0: எங்க போயிருந்தீங்க?
1: இங்கதான் இருந்தோம்.
0: காலையில இவங்க எல்லாம் இல்லையே, எப்ப வந்தாங்க?
2: நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க.
0: காலையில இந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசின போது எனக்கு எரிச்சலா இருந்தது. இப்போ நிவாமா, கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். என்னால உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவே முடியாது. இந்த பாத்தியா, எனக்கு வந்தது மொட்டை கடுதாசி. இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு தேடி

0: போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்துல கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. பைதவே, என்ன கேசட் அது? உண்மை சொல், எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க? தயவு செஞ்சு வாயத்தம்பி உண்மையை சொல்லு. ருத்ரா, நீ உண்மையை சொல்லலைன்னா என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோ தான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க, நான் சந்தேகப்படுறேன். உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க.
1: ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது, அது ஒண்ணுதானே இருந்தது.
0: அந்த ஒன்னத்தான டிஸ்பிட்ட கொடுத்த, அது வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா?
1: இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன்.
0: இட்ஸ் வெரி கிளியர், ஒரிஜினல் கேசட்ட உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், கம் இன்
1: மேடம். இப்ப செல்லில அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த நாலு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டாங்களா?
0: மாத்து சாவியை போட்டு கதவை திறந்திருக்காங்க. ராஜ நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம்.

0: எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க.
1: ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது, அது ஒண்ணுதானே இருந்தது.
0: அந்த ஒண்ணத்தான டீஸ் பிட்டு கொடுத்த, அது வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா?
1: இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன்.
0: இட்ஸ் வெரி கிளியர், ஒரிஜினல் கேசட்டை உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. எஸ், கம் இன்
1: மேடம். இப்ப செல்லில அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த நாலு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க.
0: மாத்து சாவியை போட்டு கதவு திறந்திருக்காங்க, ராஜ நட நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம், நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா. எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை, எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கயோ தப்பு நடக்குது, கண்டுபிடிச்சானோ. கம் ஆன், லெட்ஸ் கோ.
1: நீங்க உன்னை செல்ல வச்சாலுமே நேரமாவது மறுபடியும் யாராவது வந்து.
0: பயப்படாதம்மா, உனக்கு துணையா நானே இருக்கேன். கோர்ட்டுக்கு போகணும், வா.

0: அதை உறுதியா சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்டுதான் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கண்ணையும் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வேஷத்துல இருந்துதான். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா
1: அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. இவங்களை எல்லாம் சட்டத்து முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. இந்த ப்ராசஸ் என்னோட வேலை என்ன? உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை.
0: ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனியாளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல் ஃபைல் எடுக்கிறீங்க?
1: உள்ள முன்னால்தானே எடுக்கணும். பாங்க, இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன்.
0: ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்?
1: உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏராளமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
0: சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே.
1: இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னொரு ஐஜி ஆயிருப்பான். கோண வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இத கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, திருட்டு மொழி.
2: சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ், பெரிய மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை.
3: ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு.
2: நீ சிரிப்பை பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஆள் என்ன?
4: சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம். வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது.
5: நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க, டைம் பாம் தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவை போட்டு என்ன சிரிக்கிறீங்க? அட, என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்கதான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? பொம்பளையில பேசாம இருக்காங்க. மேனேஜர் நீங்க தானே?
6: சீனியர் மேனேஜர்.
5: அது சரி, இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு குத்துசாவி இருக்குமே, அத எடுங்க.
6: தரேன்.
5: இல்ல இல்ல, உங்க கையில இருக்கட்டும், வாங்க. இப்படி வேக வேக டைம் இல்ல. இது என்ன ரூம்?
6: இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது.
5: இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையே?
6: இல்ல.
5: உள்ள போங்க.

0: எல்லாரும் போயிட்டா இப்படி எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க.
1: நான் தான் கடிச்சேன். எத்தனை பேர்ல
0: கலவத்தால் போடும். இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்?
1: கஜானா அங்க இருக்குது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம்.
0: வாஸ்தவம் தான் சாமி, மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போடுற அளவுக்காக சம்பாதிச்சிருக்காங்க, ஆனா எனக்கு வயிற்று போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க, சில விஷயங்கள் எல்லாம் நியாய தூரம் பார்த்தா முடியாது.
1: இந்த சைடு திறக்கவா, இந்த சைடு திறக்கவா?
0: இந்த சைடுல என்ன இருக்கு, இந்த சைடுல என்ன இருக்கு?
1: இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்கு.
0: இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம், நம்பர் வச்சு நம்மளை மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறது கூட்டு போங்க.
1: பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது.
0: அப்படியா, வாங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. சாமி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு
1: வாங்க. சரி,
0: இத பாருங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு கட்டெடுத்து நைசா வேட்டிக்குள்ள விட்டாதீங்க. எடுத்துட்டு வாங்க.
1: நேரம்டா.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: உடச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்? முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க.
2: ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா?
1: நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு?
2: நான் மதுரை பேசுறேன் சார்.
1: அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன?
2: அட, ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க.
1: ஓகே, என்ன விளையாடுறியா?
2: சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ண.
1: துத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியில தப்பிக்க முடியாது.
2: நீங்க மாமூலா பேசுற டைலாக பேசிட்டு இருந்த எப்படி சார்? ஒரு நிமிஷம் மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல, நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறாரு சார்.
3: சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு ரெண்டு பொண்டாட்டி, பத்து பிள்ளைங்க, சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டுக்கிட்டே சார்.
2: இத பாரு, நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன், இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க.
3: சொல்றேன் சொல்றேன் சார். இவட துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார், உடம்பு ஒரு டைனமைட் வச்சிருக்கா சார்.
1: உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு?
3: நாங்க ஒரு பத்து பேர் மாட்டிட்டு இருக்கிறோம், எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். பிளீஸ் காப்பாத்துங்க சார்.
1: நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திருவோம். எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க.
3: அட, நீங்க வேற அவனே பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூச்சிட்டு இருக்கிறான். இல்ல அங்கடைய எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சார்? நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயசங்களை காப்பாத்துங்க சார். பிளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார்.
2: சரி சரி, காப்பாத்திடுவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு வெடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டு மொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும்.
1: சரி ஓகே, என்ன வேணும் சொல்லு.
2: சொல்றேன் சார், இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் வேணும். ரெண்டு கூட வேணாம் சார், ஒன்னு இருந்தா போதும், ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன் இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க.
1: பிரியாணியா?
2: ஆமாங்க, சிக்கன் பிரியாணி.
1: ஓகே, நீ சொல்றதெல்லாம் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர கொண்டு வர

0: நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்புறோம்.
1: ஆஹா, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டே எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரால எங்கூட இருக்கணும்ல? இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க, மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே சொல்லுங்க.
0: மாருதி காரம் பெட்டியை வந்தாச்சு, பெட்டியை வந்து எடுத்துக்க.
1: ஆஹா, நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது, நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க.
0: நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி காரன்னு கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு.
1: ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே
0: சார். அவன் ஏதோ பிளான் பண்றான் சார், ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியும் ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும், அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம்
2: சார். ஒரு ஆள் வரான் சார்.
1: Please don't shoot.
0: No. Don't worry. Take this.
1: முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு.
3: திறமைய பத்தி நினைச்சுக்கிட்டு போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அத மைண்ட்ல
4: வச்சுக்கூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது. எந்த வழி போறா என்ன, எனக்கு தான் உதவிடணும். அந்த வழி சரியோ தவறு

0: நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல.
1: அதுதான் பார்த்தேன், பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸ் என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு. ஆமா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்?
0: உன்னாலே எனக்கு ஒரு உதவி ஆகணும்.
1: உதவியா? சும்மாவா சொன்னாங்க, வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில ஏறும். கரெக்ட். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு?
0: என்ன சார்?
1: இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டினா சொல்லுங்க, நைட் ஒரு நைட்டா போய் அடிச்சுட்டு
0: வந்துடுறேன்.
1: ஓகே, தேங்க்யூ, நீங்களே சொல்லுங்க.
0: இந்த பையன் இருக்கானே?
1: பையன்?
0: ஆமா பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்.
1: பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான்.
0: கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும்.
1: ஏன் பாதுகாப்பா?
0: ஆமா.
1: என்னங்க இது? உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம், உங்களுக்கு இல்ல பாதுகாப்பா?
0: புரியாம பேசுறியே.
1: என்னங்க இது? நீங்க ஏதோ பேங்க் போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பணம் எதுக்குங்க?
0: அது இவன் இங்க வச்சுக்கணும்னு சொன்னேன்ல.
1: அது பாத்துக்கோன்னா பாத்துக்கறேன், அதுக்கு என்ன இவ்வளவு பணம்?
0: அது அப்படி இல்ல, இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உயிருக்கே ஆபத்து வரும்.
1: ஐயோ,
0: அதுக்காக இவ்வளவு பணம்?
1: ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவு தானே? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன். சரி,
0: இது பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப்பு, அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வரவளான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத.
1: என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி.
0: இது பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத.
1: ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும்.

0: சரி சாப்பிடலாம் ஆச்சா.
1: ஆச்சு.
0: இனிமே என்ன படுத்துக்க வேண்டியதானே?
1: ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க?
0: அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பயே சாவி தூக்கி வெளியே வீசி.
1: அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா?
0: இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்த உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கிய கட்டிக்கோ.
1: இல்ல நான் எதுவும் கழட்ட மாட்டேன்.
0: கழட்ட மாட்டியா? ஏண்டா அப்ப ராத்திரி போற? நீ படுத்துக்க போறது இல்லையா?
1: நான் இப்படியே படுத்துக்கிறேன்.
0: ஏச்சி விளையாடாதர. கத்திரி வெயில், கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய. புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வந்துடும். நான் பாரு, இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன்னு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். என்னாச்சு? ஏன் திரும்பி லுங்கி கட்டுங்க?
1: நீங்க கட்டுங்க.
0: உனக்கு
1: முதல்ல நீங்க கட்டுங்க.
0: ஓஹோஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம் நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோ நினைச்சேன்.
1: இது பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க.
0: எது தலான எடுத்து கீழே போட்ட?
1: நான் கீழே படுத்துக்க போறேன்.
0: கீழேயா?
1: நீங்க மேல படுத்துக்குங்க.
0: என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்ன பாத்துக்கணும் சொல்லி எங்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணும். வெடிய வெடிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல போடு.
1: எங்க இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க ரெண்டு பேர் படுக்க முடியும்?
0: அரைஞ்சிருவேன்.
1: என்ன மிரட்டுறீங்க?
0: மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன், நீ எதாவது பேசுற இழுத்துருவேன். படுற. ஏய் கொஞ்சம் இப்படி திரும்பி படு.
1: ஏன்?
0: ஒரு சமாச்சாரம் இருக்கு.
1: பரவாயில்ல, இப்படியே சொல்லு.
0: இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது.
1: அப்படிலாம் ஒண்ணு இல்லையே.
0: இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க.
1: எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்.
0: கொஞ்சம் கைய தூக்கு.
1: எதுக்கு?
0: இல்ல நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காக தான் ரெண்டு தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்ப ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தான் தூக்கம் வரும். கைய தூக்கு.
1: மாட்டேன்.
0: தூக்குடாதே.
1: ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல பொம்பளை.
0: ஆம்பளை இல்ல பொம்பளையா?
1: ஆமா. இந்தங்க ஒட்டு மீச.
0: ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்க.
1: இல்லைங்க, நான் பொம்பளை தான்.
0: பொம்பளை தான்னா? ஓகே ஓகே, பொம்பளை தான் தெரியுது. ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க?
1: இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு விட்டாங்க.
0: சரி ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே. என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு நீ அந்த அம்மா கூட தான் வந்த. அந்த அம்மா போட்ட அதே சென்டர் நீ எதுக்கு போட்டு வந்த? அதே உன் பொம்பளை பத்தி தெரியல.
1: அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா?
0: தெரியுமாவா? நானே திருட. என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரும் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை பையன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருன்னா உனக்கு ஆபத்து சொல்லுமா? யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள் எங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடந்தாம்மா. இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் அ வேர்ட், யூ நோ.
1: இங்கிலீஷா?
0: என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல, அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டோம்.
1: கதவு பூட்டி இருந்துச்சு?
0: பூட்டல. பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்து.
1: மேடம் காபி. எதுக்கு? கீழே நாயர்கல்ல இருந்து மதுரை நான் காபி சாப்பிட்டுருக்காரு, உங்களுக்கு கொடுத்துருவ சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய் என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா?
2: இல்ல மதுரை நான் ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காபி கொடுத்துரு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன், உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான்.
1: டேய் வாய் மூடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற.
2: ஏங்க உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா?
1: டேய் என்னடா உளர்ற, ஒண்ணுமே புரியல.
2: அது இல்லைங்க, மதுரை வீட்டுக்கு தினமும் நிறைய

0: ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம் இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம் அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையற்ற பணத்திலிருந்து 5000 10000 தூக்கி கொடுப்பாரு. நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன்.
1: உண்மையிலேயே இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்வாரா?
0: ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல் முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்ப வந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரைன்னா ஒரு தனி மரியாதை.
2: போதுண்டா, ஏண்டா அந்த கடையில நாயர் பையன் இல்லன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க?
0: இல்லண்ணா, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கிருக்காங்க. அப்ப கூட அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமன் சின்னன்னு அள்ளி விட்டுகிட்டே இருக்கேன்.
2: கண்ணு குளிச்சு அதான் கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே. போட இந்த பேஸ்ட் பிரஷ், ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி
0: பதே ரசகுல்லா, ரசகுல்லா தான்.
2: ஐயோ, ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா?
1: நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க.
2: ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான், அதனால திருட திருடன் தான்.
1: எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு.
2: திருடணும்னா? ஒரே ராத்திரி தான் எங்க கூட இருந்தேன், என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்?
1: அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச.
2: இத பாருமா, நான் திருட சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன் எத்தனை மாசம் வெளியிருப்பேன்னு சொல்ல முடியாது, அதனால என் காம்பினேஷன் உங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு.
1: நாம நினைச்சது சரியா போச்சு. முத்ராவோட பாடி இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டத்துக்கே வரல. லலிதாமா ஏதோ இன்ஃபுளுயன்ஸ்ல ரிப்போர்ட் தயார் பண்ணிருக்காங்க.
3: சகாத ஆளுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? அதுவும் நமக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. இப்ப ருத்ரா நிச்சயமா லலிதாவோட பாதுகாப்புல தான் இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? லலிதாவை ஃபாலோ பண்றீங்க, ருத்ராவை கண்டுபிடிக்கிறீங்க, அவளை மர்டர் பண்ணி பாடியை பப்ளிக்ல தூக்கி போட்டுறீங்க. ஓகே, நாளைக்கு நம்ம என்கொயரியில லலிதா டிபார்ட்மெண்டே சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளையே உள்ள தெரியலாம். எப்படி என் ஐடியா?
4: வெரி குட்.
3: சியர்ஸ்.
4: சியர்ஸ்.
3: நாளைக்கு நம்ம என்கொயரியில லலிதா டிபார்ட்மெண்டே சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளையே உள்ள தெரியலாம். எப்படி என் ஐடியா?
4: வெரி குட்.
3: சியர்ஸ்.
4: சியர்ஸ்.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான்
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.

0: தொடர்வது ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா?
2: எங்க அந்த பையன்
1: இருக்கா? பையா கொஞ்சம் வெளியே வாடா, அக்கா வந்திருக்காங்க.
2: இது என்ன? இது
1: வாய் திறந்து பதில் சொல்லுமா? ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல.
3: ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு.
2: ராத்திரி
1: எதாவது கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா?
3: நான் கீழே படுத்திருந்தேன், என்ன பையன் நினைச்சு மேல படம் சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு.
1: இல்ல, யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்ச.
3: அதுக்கப்புறம் பொண்ணு ஒத்துக்கிட்ட.
1: அவ்வளவுதான? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த. வெடிய வெடிய வெளியே பண்ணிக்கல, நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு.
3: ஆமா.
1: ஜெனூன்
2: இப்ப நம்ம

0: சரி சரி வா போலாம்.
1: ஓகே மாரடி.
0: ஹே மிஸ்டர் மாரடி, இப்படி நீங்க எதுக்கு சார்?
1: இல்ல நேத்து நீ நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன்.
0: இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க்.
1: அப்ப இப்போ
0: நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் போறோம்.
1: லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
0: என்ன எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட்
1: தான்.
0: ஒவ்வொருத்தருக்கும்
1: வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க, அது நம்ம கையில தான் இருக்கு.
2: எவன்டா மாயாண்டி?
3: என்னடா டேப்பு?
2: நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்டை காட்டிடுவேன்.
1: எடுத்துண்ணியுமே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டாரு, கொஞ்சம் கூட ஒரு பயமும் பதஷ்டமும் கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம்.
0: சுந்தர்ராஜன், 7-4-5-8-5.
1: வணக்கம் சார். இந்த மாயாண்டியை நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேசட் இருக்க, அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல, ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயம் இந்த ஆளுக்கும் இந்த கேஸ்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: விஸ்வநாதன், 421860.
2: ஹலோ, யார் ராணி? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன்.
1: இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாஷையில் திட்டாரு. நிச்சயமே இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம்.
0: மிஸ்டர் மோகன், 4-7-3-7-3-0.
1: வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டி சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டா. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர்
0: சொன்னீங்க?
1: மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம். வாங்க. நான் தாங்க பேசுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க?
2: நீ யார் பேசுறேன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது.
1: யோ யோ, உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜன். அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு குட்டி ஆபீசர், நீ எகிரிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? லேட் பண்ண வியாபாரத்தை பத்தி பேசு சாமி.
2: எனக்கு சுந்தரராஜ் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி சரி, எவ்வளவு பணம் சொல்லு.
1: எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவரும் கிட்ட சொல்லுவார்.
4: ஹலோ ஹலோ,
1: நான் தான் சார். கேசருக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா?
4: சரி, யாருன்னு தெரியல எனக்கு.
1: அட சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தர்ராஜ், எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணு சொல்லி
4: ஒத்துக்கிட்டார். மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா? அப்ப நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு.
1: நாளைக்கு நைட் 10 மணிக்கு ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு, அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ.
0: கையில கேசட்டே இல்ல, எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க? நீ
1: ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க,
0: ரொம்ப கோபம்.
1: வாங்க சார், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணது. நான் பார்ட்னர் யாரையும் சேர்த்துக்கிறது இல்ல. என்ன சேர்த்து உங்களுக்கு எல்லாம் பங்கு கொடுக்கணும் பாருங்க.
4: கேசட் எங்க இருக்கு?
1: மன்னிக்கணும், அந்த கேசட்ல பல பெரிய மனுஷங்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனால எல்லா திட்டமே நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கு. உங்க போர்ஷன் சேர்த்ததுன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் நம்ம அழைச்சிருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் பேசிக்கலாம்.
4: உங்ககிட்ட தான் கேசட் இருக்குங்கிறத நாங்க எப்படி நம்புறது?

0: வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிச்சு ருத்ரா உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த கேஸ் எடுத்து வர சொல்லியிருந்தீங்க. மாயாண்டி கேசட் எங்க கையில கொடுத்துருந்தான். இப்ப மாயாண்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமேனு இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன்.
1: அப்படின்னா நீ எங்களை டபுள் கிராஸ் பண்றியா?
0: நீங்களும் மாயாண்டி பண்ணது டபுள் கிராஸ், நான் பண்றது ட்ரிபிள் கிராஸ். மாயாண்டி கூட நீங்க எதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, சார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தொகை என்ன எதுங்கிறத நான் தனித்தனியா சொல்றேன்.
1: ஒரு தடவை மாயாண்டி வீட்டு கிரகபிரஸ்டுக்காக போயிருந்தேன். அப்போ சில சமாச்சாரம்லாம் நடந்தது.
0: பலான சமாச்சாரமா?
1: ஆமா, அதை எப்படியாவது அழிச்சாகணும். மகாபலிபுரத்துக்கு போற வழியில ஒரு ஹோட்டல்ல சில கெஸ்ட் எல்லாம் தங்கியிருக்கிறதா சொல்லி மாயாண்டி என்னை கூப்பிட்டு போனான். யதார்த்தமா போய் பார்த்தேன், அங்க பொண்ணுங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் இப்படி அப்படி அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டேன்.
0: பெரிய சமாச்சாரம் தான்.
1: அதை விளையாட்டுத்தனமா மாயாண்டி வீடியோ பண்ணிட்டான். அப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப அதை எப்படியாவது அழிக்கணும்.
0: நீங்க ஒரு 1.5, நீங்க ஒரு 3, மொத்தம் 4,00,000 கொடுத்துருங்க.
1: நாங்க கொடுத்துறோம். நாளைக்கு எங்க வரணும், எப்ப வரணும் சொல்லுங்க.
0: அது இப்பயே சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் உஷாராயிருவீங்களே. நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணுவீங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னால நான் போன் பண்றேன். அப்ப இடம் எதுன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் இருங்க. என்ன இப்படி தனியா விட்டு நீங்க மட்டும் போயிட்டேன்? அப்படி பாலடைஞ்சி மண்டபம் ஏதாவது காத்து கருப்பு மூங்கி நம்மளை பிடிச்சிட போது போற வழியில் நானும் இறங்கிக்கிறேன். வாங்க. என்னைக்கு தர்க்கம்? நான் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ? அவங்க அனுப்பிச்சுட்டு போட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன். அவங்களுக்கு சந்தேகம் வந்தது இல்லையா? அதனாலதான் அவங்க கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வழியில் ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்துட்டேன். தட்ஸ் ஆல். கொஞ்சம் இருங்க,
2: வந்துடுறேன்.
0: ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேஸ் எங்க ஒழிச்சு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்மலை பேசி புதுசா ஒரு கேஸ் ரெடி பண்ணிட்டேன். சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உடறிட்டான். இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே.
2: எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு பேரையும் உள்ள தள்ளதுக்கு இந்த கேசட் போதும். ஆனா மாயாண்டி ஜெயில இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே.
0: இது வெரி வெரி வெரி வெரி சிம்பிள் மேட்டர்.
3: தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் பொண்டாட்டி பொண்ணு சொல்றேன், நிச்சயமா அவங்கிட்ட எந்த கேசட்டும் இருக்க முடியாது.
1: நீயே ஃப்ராடு. நீ பண்ற சத்தியத்தை எங்களை நம்ப சொல்றியா? நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ். எங்களையே ஒருத்த நேரடியா சந்திச்சு துணிச்சல கேட்கறான்னா அவங்கிட்ட கேசட் இல்லாமல கேட்பான்.
3: இல்ல சார், நடுவில் ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த கேசட்டு என் கையில தான் இருக்கு.
1: உங்கட்டியா? டேய், அன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு திரும்பி வந்து என்ன சொல்லு? நீ கோபால் குடும்பத்தை தான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. அந்த கேசட் என் கையில கிடைக்கல சொன்னே இல்லையா நீ?
3: ஆமா சார், கோர்ட்டில் இப்ப என் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டு கேசட்டை உங்க கையில கொடுத்துட்டேன்னா கோர்ட்ல சாதாரணமா எனக்கு சாட்சி எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதுதான் கேசட்டை மறைச்சு வச்சேன். இப்ப என்ன வெளியே விடுங்க, அரை மணி நேரத்துல கேசட்டோட வரேன்.
1: அப்படின்னா அவன் எந்த தைரியத்துல நம்மளை கூப்பிட்டு 4,00,000 ரூபாய் பேரம் பேசியிருக்கான்?
4: ஹலோ.
0: வணக்கம் சார், மறுபடியும் மதுரை.
4: அவன்தான். டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச
0: கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன்.
4: டேய், உங்கள்கிட்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா, உன்னை உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி.
0: இரு இரு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல, ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசினமே அது அழகா கேசட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா? அன்னைக்கு கேசட்டே இல்லாம 4,00,000 ரூபாய் பேசினேன். இப்ப கைவச கேசட் இருக்கு, அதனால ரேட் கொஞ்சம் கூடுதல் ஆகும். எவ்வளவு என்னங்கிறதுக்கு மறுபடியும் நானே போன் பண்றேன். ஓகே, பாய்.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன் மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.

0: இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு.
1: என்ன, இவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றியா?
0: அது இல்ல சார்.
1: சொல்லேண்டா,
0: இப்ப நீங்க போன்ல பேசுனீங்கல்ல, அவன் ஒரு உலகமான கிரிமினல். அந்த கிரிமினல இந்த கிரிமினல் சந்திச்சா தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன்.
2: ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான், ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். முக்கால் கடந்து கரெக்டா தாண்டிட்டேன், இன்னும் கால் கடந்து தான் பாக்கி. அந்த கால் கடனும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும்.
0: நாங்கெல்லாம் ஆளு அம்பு பட பரிவாரம் கத்தி துப்பாக்கின்னு இத்தனை வச்சுட்டு மூச்சு தானிட்டு இருக்கிறோம். நீ ஒத்த ஆளு இத்தனை மூளைய வச்சுக்கிட்டு எல்லாரையும் விரல விட்டாடிட்டு இருக்க. அவங்க வாயாலே அவங்க பண்ண தப்புகளை எல்லாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிய. எம்மாம்பரி ஆளுநே, எங்கயா வச்சிருக்க கேசட்ட?
2: கேசட் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? உசுரோட கேசட்டா பெருசு, முதல்ல என் கை கட் அவுத்துட, அதுக்கப்புறம் ஒரு டெலிபோன் எடுத்துட்டு வர சொல்லு. லலிதா அம்மா கிட்ட போன்ல பேசி உடனடியா கேஸ் எடுத்துட்டு வர சொல்ற.
3: ஹலோ, லலிதா ஹியர்.
2: அம்மா, லலிதா அம்மா, நான் தான் மதுரை பேசுறேன். ஒருத்தர் ஸ்க்ரூ டிரைவரா திருப்பிளியான்னு தெரியல, அதை கையில வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தர் இந்த கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாரு பாருங்க, சங்கு சக்கரம், அந்த மாதிரி ஒண்ணு வச்சு சுத்திட்டு இருக்கான். எக்கச்சக்கமான சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கமா. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கேஸ்ட் எடுத்து கொடுத்தேன் பாருங்க, தயவு செஞ்சு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லன்னா எனக்கு விமோசனமே கிடையாது. பிளீஸ்.
3: ருத்ரா வந்து எங்கிட்ட எல்லா விஷயம் சொன்னா, ஐ அம் சோ சாரி. எங்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த கேசட் தான். அதை வச்சுதான் நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும். அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறதாவும் இல்ல. பட் யூ டோன்ட் வரி, ஏதாவது இருக்குல்ல, நான் வந்து உன்னை சேவ் பண்றேன்.
0: என்ன சொன்னாவா? என்னையா சொன்னாவாங்கிற ராம் போடுறிய.
2: இல்ல, எத்தனை மணிக்கு எந்த இடத்து கேஸ்டோட வரணும்னு சொல்லிட்டா பர்ஃபெக்டா வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க.
3: ஹலோ
2: அம்மா, லலிதா அம்மா, மறுபடியும் நான் தான் அம்மா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
3: பட் ஐ அம் வெரி சாரி மிஸ்டர்.
4: அந்த கேசட் எங்க இருக்கு? கம் ஆன், டெல் மீ.
2: லலிதா அம்மா, அதாவது இடம் ஒண்ணு சிக்கலே கிடையாது, பீச் ரோட் இருக்கிற காந்தி சிலை. அம்மா சீக்கிரமா வந்துருங்க. மாயாண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா கேஸ்டோட வந்ததும் கேசட் நீ வாங்கிட்டு அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி பாரு.
0: நீ நல்ல விவரமான ஆளுதான். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஆனா உன்ன நம்புறதுதான பிரச்சனையா இருக்கு.
2: அப்படி இல்ல மாயாண்டி, நான் அந்த லலிதா அம்மா கிட்ட ரெண்டு மூணு கேஸ்ல மாட்டியிருக்கேன், அதனாலதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கேன். நீ அவங்களை தீர்த்து கட்டேன்னு வையே, அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட அடுத்த மாசம் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேங்க் பிளான் பண்ணிக்க. உங்ககிட்ட ஆள் பல இருக்கு, எங்கிட்ட மூளை பல இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னு வையே, காம்பினேஷன் பிரம்மாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆளுக்கு 50-50.
4: இவங்களுக்கு ஆளுக்கு ஸ்டூல் போட்டு அவன மாதிரி கட்டிப்படுவா.
0: அம்மா, நீ தான் துப்பறியும் பெண்புலி லலிதாவா? இப்பதான் ஆள் அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீங்களே தள்ளிட்டு வந்தீங்களே.
4: ஏயா மதுரை, இந்த கேசுக்கு தானே வேலை பேசினேன். எவ்வளவு? அவர் 1.5, நான் 3, மொத்தம் 4.5 லட்சம் ரூபாயா?
2: ஏயா, திரும்ப திரும்ப முட்டாள்தனமே பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு கேசட் தாயா? ஆனா நான் 2 காப்பி எடுத்து பர்சனலா வச்சிருக்கேன்.
4: உன்னை மட்டும் உயிரோட விட்டுறேன், அந்த 2 கேசட் எங்க இருக்கு சொல்லு.
2: சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4.5 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன், இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அட்லீஸ்ட் 2 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லுவேன்.
4: மொத்த தொகையும் தரேன்.
2: நிஜமாவா?
4: நிஜமா தான். கேசட் எங்க?
2: லாக்கர் நம்பர் 343.
4: சாவி
2: மேல் பாக்கெட்ல.
0: நான் சாப்பிடலாம், ரொம்ப பேசுறேன்.
3: மதுரை, கேமரால இந்த கேசட் எடுத்து என்கிட்ட தானே கொடுத்தேன். 2 காப்பி எப்ப எடுத்த?
2: யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்ய சொல்லி உயிர் போறத ஒரு அரை மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல்.
3: அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க?
2: அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல.
3: என்ன சொல்றேன்,
2: தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர் சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது, அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன்.
3: ஓ மை காட்,
2: இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படார்னு புடலையில தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம், ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா?
3: உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு.
2: என்ன?
3: நாங்க வரத்துக்கு லேட் ஆனா இந்த 2 சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கே ஆபத்து.

0: பார்த்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி அவங்கள புடிச்சு என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க.
1: அது உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா, நான் உங்களை ஓங்கி ஒரு உதவிக்கிறேன்.
0: கைய கட்டி இருக்கிற தைரியமாயா?
1: அஜய்யோ, எல்லாத்துக்குமே இப்படி எகிரின எப்படி?
0: ஐடியா இஸ் வெரி குட்.
1: குறைச்சு போட வந்தாச்சு, எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு நல்லா தெரியும். எந்த ஆசை வரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது.
2: என்ன மதுர?
1: ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதா, இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரத்தை மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணுதா, நம்மள விட்டுதா. அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீ மூணு பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றத, ஆளுக்கு 33%. என்ன எவ்வளவு ஒரு பைத்தியாரம் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசை வார்த்தை கட்டிருப்பாங்க.
3: என்னம்மா பெண் குழந்தை திடீர்னு ரூட்டை மாத்திட்ட, நாங்க ஒண்ணா சம்பாதிக்கிறோம்னா?
1: துப்பாக்கி கிடைச்சிருக்கு, வேற வழியே இல்ல. இவன் கையில் எப்படி ஒரு துப்பாக்கி கிடைச்சது? ஏதோ ஒரு பொம்பளை பிடிச்சிட்டான் போல.
3: மதுரை, மரியாதையா துப்பாக்கி கீழே போடு, இல்ல உன் கண்ணு முன்னாலே நாம குணமாயிடுவான்.
0: மதுரை, தயவு செஞ்சு துப்பாக்கி கீழே போடுங்க.
3: இங்க வா, யோசிக்கிறதுல புண்ணியம் இல்ல. மரியாதையா துப்பாக்கி கீழே போடு.
0: மதுரை ப்ளீஸ், வேண்டாம்.
1: வாய மூடு. நீ செத்த என்ன, அந்த அம்மா செத்த என்ன, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. யோ மாயாண்டி, நான் முதலே சொன்னே எனக்கு அந்த அம்மா கொத்து வராதுன்னு, அதனால நீ அந்த அம்மாவை சுட வேண்டியதில்ல, நானே சுட்டுறேன். அம்மா லலிதா, அம்மா ஐ அம் சோ சாரி. அவன் பேச்சு கேட்டா துப்பாக்கி கிளை போட்டிருந்தேன் வைங்க, அவன் நம்ம மூணு பேர்த்தையுமே கொண்டிருப்பான். உங்களை சொல்றது மூலமா அவன் கவனத்தை திசை திருப்பான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதனாலதான் ரிஸ்க் எடுத்து தைரியமா ஷூட் பண்ணேன், பட் ஒர்க் அவுட் ஆயிருச்சு.
0: என்ன மண்ணி, தோல் அடிபட்டதுனால சரியா போச்சு. கொஞ்சம் குறித்தவர் அடிபட்டிருந்தா என் கதை என்ன இருக்கு யோசிச்சேன்.
1: என்ன குறி மாதிரி இருந்தா என்ன மாதிரி நேரம் உங்க இதயத்தை தொலைச்சிருக்கும். இருந்தாலும் என் மேல நம்பிக்கை தானே. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மாயாண்டிய, நான் சுட்டதா சொல்லி என்ன மாட்டி விட்டாதீங்க. நீங்க சுட்டதா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தங்க பதம் கொடுப்பாங்க, நான் வரேன்.
0: இல்ல மேம், இல்ல.
1: என்ன,
0: இனிமே இந்த திருட்டு தொலை விட்டுரு. டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்.
1: வேலை வாங்கி கொடுத்துருவீங்க சரி, ஆனா வருமானம் இப்ப கிடைக்கிற வருமானம் கிடைக்குமாங்கிறதா சந்தேகமா இருக்கு. அதனால ஐ வில் திங்க் ஃபார் இட்.
0: என்ன சார்?
1: இல்ல, யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன்.
0: ஓஹோ,
1: பட்டுங்களா ரசகுல்லா?
4: நீ எங்க எங்க போற? ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி, மதுரை இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ ராஜேஸ்வரி கிரியேஷன்ஸ் வழங்கிய ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் பாக்கியராஜ், டெல்லி கணேஷ், மன்சூர் அலிகான், செந்தாமரை, கௌதமி, லக்ஷ்மி மற்றும் பலர். இசை கங்கை அமரன், திரைக்கதை கே பாக்கியராஜ், இயக்கம் சசிமோகன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 5.

நீர்கள் கேட்டு ரசிக்கலாம் பொன் மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் நெஞ்சம் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காதல் வந்தால் அது நெஞ்சுக்குள் நுழையும், ஒரு தட்ப வெப்ப மாற்றங்களும் நிகழும். காதல் என்ற காற்றில் இசையும் படிக்கும்.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் வசீகரா திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி பாடிய பாடல். பொன்மாலை பொழுதில் அடுத்து உன்னை பார்த்ததும் அந்நாளில் காதல் என் நெஞ்சில் வரவே இல்லை. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை, காதலில் கரைவதும் சுகம்தான்.

நேரம் 5:09. முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம், நெஞ்சுக்குள் நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு பாட்டு படிக்கணுமாம்.

பொன்மாலை பொழுதில் நாம் கேட்ட அந்த பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக வந்தது. அடுத்து நாலாபுரமும் நாலாயிரமும் நீ, ஆனாலும் உன்னை ஏன் தேடினேன், நிகழினில் நெஞ்சம் கொண்டேன். அடுத்து வரும் பாடல்

நாம் கேட்ட அந்த பாடல் டியூட் திரைப்படத்துக்காக திப்பு சாய் அபியங்கர் மோஹித் சௌஹான் பாடியது. பொன்மாலை பொழுதில் அடுத்து காலங்கள் ஓடும் இது கதையாகி போகும், தாயாக நீதான் தலைக்கோத வந்தாய். இது உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய காதல் கொண்டேன் திரைப்பட பாடல்.

இந்த இனிமையான மாலை பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன் மாலை பொழுதோ. இன்றைய நிகழ்ச்சியில் நெஞ்சம் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நேரம் 5:25. பொன்மாலை பொழுதில் அடுத்த பாடலை கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். பொன்மாலை பொழுதில் அடுத்த பாடல் ஆயுத எழுத்து திரைப்பட பாடல்.

நிறைவு பெற்றது பொன் மாலை பொழுதோ. இன்றைய நிகழ்ச்சியில் நெஞ்சம் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்டோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 5:30. இனி தொடர்வது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:31. திரை இசை பாடலை கேட்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்த பாடல் ஹரிஹரன், சுஜாதா கிருஷ்ணராஜ் பாடியிருக்கும் ஆனந்த பூங்காற்றிய திரைப்பட பாடல்.

0: திரையிசை கேட்டோம். விளம்பரத்தை தொடர்ந்து புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்பட உள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான உணவு தானியங்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. சார்த்தக் PDS எனும் இத்திட்டம் 16வது நிதி கமிஷன் காலத்தில் மத்திய அரசின் 25,530 கோடி ரூபாய் நிதி பங்கேற்புடன் அமலாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொது விநியோக திட்டத்திற்கான பயனாளிகள் பட்டியலை நிகழ்நேர அடிப்படையில் பராமரிக்கவும், பயனாளிகளின் குறைகளை பல்வேறு மொழிகளில் கேட்டு தீர்க்கவும், உணவு தானிய வாகனங்களின் நடமாட்டத்தை தொடர்ச்சியான முறையில் கண்காணிக்கவும் நிர்மல் ஆஷா சக்ஷம் என்ற பெயர்களில் செயற்கை நுண்ணறிவு வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் 81.35 கோடி பயனாளிகளுக்கான அரசின் கடமை பற்றை நிறைவேற்றுவதில் மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக இத்திட்டம் அமையும் என்று அமைச்சர் கூறினார். இது தற்போதுள்ள பொது விநியோக திட்டத்திற்கான மாற்று திட்டம் அல்ல என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்வப்போது நீர் பருகி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ளவும், வெயில் நேரத்தில் வெளியே செல்வதை இயன்றவரை தவிர்க்கவும், அப்படி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கூடவே தண்ணீர் எடுத்துச் செல்லவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வீடுகள், கடைகள் மற்றும் பொது இடங்களில் பானை வைத்து குடிநீர் விநியோகிக்கவும், வீட்டு மேற்கூரை, பால்கனி, ஜன்னல் போன்ற இடங்களில் சிறு கிண்ணத்தில் பறவைகளுக்கு நீர் வைக்கவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடுமையான கோடை வெயில் காலத்தில் மக்கள் தங்களுக்கு இடையிலும் இதர ஜீவராசிகள் குறித்தும் பரஸ்பர அக்கறையுடன் நடந்து கொள்வதே மிக அவசியம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அரசியல் சாசனப்படி செல்லுபடி ஆகும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கான அரசியல் சாசன தேவைக்கு ஏற்பவே SIR பணிகள் அமைந்து இருப்பதாகவும், SIR பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்றும் கூறியுள்ளது. இதற்கிடையே SIR பணிகள் குறித்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை BJP வரவேற்றுள்ளது. ஜனநாயக அமைப்புகளை குற்றம் சாட்டி அவமதிக்க எதிர்கட்சிகள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் நீதிமன்ற தீர்ப்பினால் தோற்றுவிட்டதாக BJP செய்தி தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். இவ்வாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்படவுள்ளது. சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான கவுண்ட் டவுன் தொடங்குவதை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மரபின் ஒருங்கிணைந்த பகுதியான யோகா தற்போது முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்விற்கான உலக இயக்கமாக மேம்பட்டு இருப்பதாகவும், இதற்கு வழிகோலும் வகையில் சர்வதேச யோகா தினம் ஐநா மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சிகளே காரணம் என்றும் அவர் கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: இவ்வாண்டு யோகா தின விழாவில் பங்கேற்க விரும்புவோர் பதிவு பெறுவதற்கான யோகா சங்கம் இணையதளத்தையும், முக்கிய வளாகங்களில் பிரத்யேக யோகா அரங்குகள் இடம்பெறுவதை ஊக்குவிக்கும் வகையிலான யோகா பார்க் இணையதளத்தையும் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தொடக்கி வைத்தார். யோகாவை ஒவ்வொரு கிராமம், சமூகம், வீடு, பள்ளி மற்றும் அலுவலகத்தில்

0: எடுத்துச் செல்ல தொடர்ச்சியான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஊட்டச்சத்து மிகுந்த சமச்சீரான உணவு பழக்கத்தை மக்களிடையே ஊக்குவிக்க ஆயுஷ் ஆகார் திட்டம் அமலாகி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். யோகா 365 பிரச்சார இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் இலவச யோகா பயிற்சி வகுப்புகளில் சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டு யோகா மித்ரா சான்றிதழ் பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
1: இந்தியாவில் எவருக்கும் இபோலா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக இதுவரை தகவல் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயினும் புதிதாக உருவாகி வரும் நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து

0: இந்தியாவில் எவருக்கும் இபோலா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக இதுவரை தகவல் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயினும் புதிதாக உருவாகி வரும் நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஈகை திருநாளம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காக நபிகள் நாயகம் போதித்த தியாகம், சகோதரத்துவம், அன்பு, ஈகை ஆகிய நெறிகளை பின்பற்றி வாழ்க்கையை அறவழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே இந்நாள் உணர்த்துவதாக வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார். உலகில் அன்பு, அமைதி மற்றும் மனிதநேயம் தழைக்கவும், வாழ்வில் வளமும் நலமும் பெருகவும் தாம் வாழ்த்துவதாக துணைநிலை ஆளுநர் மேலும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் பதவியில் மகத்தான 12 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலும் வளர்ச்சி மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான அவரது முயற்சிகளிலும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் பிரதிபலிப்பே இந்த மைல்கல் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விக்சித் பாரத் 2047 இலக்கை நாடு எட்டு என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்ள நேரு சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிவக்கொழுந்து, திரு ராஜவேலு, திரு AKD ஆறுமுகம், திரு சாய் சரவணன்குமார், திரு மோகன்தாஸ், திரு நாராயணசாமி என்கிற நித்யானந்தம், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு விக்னேஷ் கண்ணன், திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். காரைக்காலில் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்ட திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. செண்பக தியாகராஜ சுவாமி, நீலோத்து பாலாம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தேரோட்ட திருவிழாவை ஒட்டி காரைக்காலில் இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருந்தது. தேரோட்டம் குறித்து நமது காரைக்கால் செய்தியாளர் ஜெகநாதன்.
2: சனி பரிகார தலங்களில் முதன்மை தலமாக இந்த ஆலயம் விளங்கி வருகிறது. இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் காலை தொடங்கி கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டத்தை தர்மபுர ஆதீன கட்டளை சுவாமிகள், சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜசேகரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டி ஆகியோர் வடம்பிடித்து துவங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தேரானது 4 ரத வீதிகளில் வளம் வந்து நிலையை அடைந்தது.
0: IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு மொஹாலியில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியுடன் மோதும். 2வது குவாலிஃபயர் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் 31ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிராக ஆட தகுதி பெறும். பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற 1வது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு அணி 92 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் June 2ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், தேனி மற்றும் குமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், ஆதமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் செயல்படும் தொழிற்சாலைகள், கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கார் திட்டத்தில் சேர்ந்து அதன் நன்மைகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தொழிலாளர் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு பெற்ற நிறுவனங்களில் முதல் முறையாக வேலைக்குச் சேரும் இளைஞர்களுக்கு 1 வருட காலத்தில் 2 தவணைகளாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கவும் இத்திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில்

0: மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்படவுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. மனோரஞ்சிதம், தெய்வீக மனம் பரப்பும் பக்தி பாடல்கள். தொடக்கமாக இச்சௌமியா பாடியுள்ள பாடல்.

நிலையத்தின் நேரம் 6:32. 40 நொடி. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் மனோரஞ்சிதம். பக்தி பாடல்களின் வரிசையில் அடுத்து கே சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:40:20. முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். பக்தி பாடல்களில் அடுத்து வருகிறது பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதத்தில் அடுத்து நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடிய பாடல்.

நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:30 வரையிலும், பின்னர் 8:45 முதல் 8:58 வரையிலும் திரு இசை, 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பயிர் வகைகளில் தற்சாவு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தீன் மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் 102.8 இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தீன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவி கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

45க்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 காணாமல் போனவர் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏ எஸ் முரளி அவர்கள் பாட்டு இடம்பெறும். பக்கலா ராமதாஸ் அவர்கள் வயலின். கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நீர் விருப்பம். 10:45 வீரப்பெருமகன் சாவர்க்கர் சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். பதினொன்று 2:00 நேய நேரம் தொலைபேசி வழி உரையாடல் நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி. 11:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எஸ் நவரத்ன அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 12:00 வளமான பாரதம் பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜி சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை 2:55 வானில் இருக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் மற்றும் ரவிக்குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. மாலை 4:00 சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா கதை இயக்கம் கங்கை அமரன். 5:00 பொன்மாலை பொழுது ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னி செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர் இதில் உள்ளம் கவர் கல்வன் நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன். இந்நாடகத்தில் பங்கேற்போர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் எம் முரளிதரன் எம் விஜய் மீனன் டி ஜனார்த்தனன் ஜே தனலட்சுமி ஆகியோர். அமைப்பு ஏ பி எலிசபெத் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:00 தேன் மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 மூன்று மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குபவர் ஆஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தும்மல் மற்றும் அலர்ஜி குறித்த தலைப்பில் நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மற்றும் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் சோஃபியா அவர்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் காலை 7:30 வணக்க மக்களை 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆஜே ஜோஸ்பின். 8:58 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட்ஸ் அட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை நேரம் 7:36. திரு இசை கேட்கலாம். திரு இசை பாடல்களின் வரிசையில் தொடக்கமாக வருகிறது கண்ணெதிரை தோன்றினால் திரைப்பட பாடல்.

0: பார்லிக்கு முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நாம் கேட்ட அந்த பாடல் கண்ணுபட போகுது. அத்திரைப்படத்திற்காக ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம், மகாநதி சோபனா குரல்களில் கேட்டோம் அந்த பாடலை. திரைசையில் அடுத்து வருகிறது

0: இர்லி, நாம் கேட்ட அந்த இனிமையான பாடல் ஹரிஹரன் பவதாரணி பாடியது மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திற்காக. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 130,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 385,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: இயங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கெய்மூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது.

0: வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நில பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் தன் பதிவு செய்து கொள்ளலாம். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா அல்லது சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரி சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரி சிடியாவில் கிளரி சிடியா செபியம், கிளரி சிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரி சிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழி கச்சையிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள் முதலில் பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: பருப்பு உற்பத்தியில ஆத்ம நிர்பாரத்திற்கான திட்டத்தின் முக்கிய நோக்கம் தான் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நம்ம நாட்டிலே உற்பத்தியை வந்து நம்ம அதிகமா பண்ணணும். ஏன்னா நம்ம உள்ளூர்லயே நாட்டு மக்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவை வந்து நாமளே உற்பத்தி செய்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஏற்றுமதி பண்ணணும். இறக்குமதி செலவை வந்து நம்ம எப்போதும் குறைக்கணும். நம்மளோட அந்நிய செலவானே நிறைய இறக்குமதி செய்யறதுனால நிறைய செலவாகிறதுனால அந்த இறக்குமதியை நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி நம்ம தற்சாப்பு திட்டங்கள் வந்து நிறைய கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பயிர்களை வந்து நம்ம வேளாண் துறையில நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் பயிரை வந்து நம்ம அதிகமா பயிரிட்டு நம்ம உள்ளூர் தேவைக்கே வந்து பயன்படணும்னு சொல்லிட்டு இருக்காங்க
1: மத்திய
2: அரசு திட்டம். அடுத்தபடியாக இப்போ பயிர் வகை கொண்டு வந்திருக்காங்க. அது 25 வருடத்துல இந்த திட்டத்தை போட்டு 30-31 ஆறு வருஷம் காலமாக நம்ம இதை ஒரு மிஷன் மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன பயிர் வகை பொருத்தமா அந்த சூழ்நிலை வளரும், எவ்வளவு அவங்க வந்து உற்பத்தி பண்ணணும், அந்த உள்ளூர் மக்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், அப்புறம் ஏற்றுமதி எல்லாம் எவ்வளவு பண்ணணும், அது மாதிரி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணியே நம்ம ஒரு வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்துக்காக தான் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆத்ம நிர்பாத் மிஷன் இன்பல்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பயிர் வகையில தற்சாப்பு நிலையை நம்ம எட்டுறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 வருஷத்துக்குமே நம்ம மத்திய அரசு வந்து 11,440 கோடி வந்து நம்மளுக்கு இந்த திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா நம்ம 240 லாக் டன்ஸ் தான் வந்து நம்ம ப்ரொடக்ஷனே பண்றோம். 350 லட்சம் டன் வந்து நம்மளுக்கு தேவையா இருக்கு. ஸோ அந்த தேவையை நம்ம வந்து நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ஏரியா வந்து நிறைய பயிர் வகை செய்யப்படுற விளைநிலங்கள் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து 310 லட்சம் ஹெக்டர்ல நம்ம பயிர் செஞ்சாதான் நம்ம மக்களுக்கான தேவையும் நம்மளும் பூர்த்தி செய்து நம்ம ஏற்றுமதி செய்யலாம். அதுல முக்கியமா என்ன வந்து பயிர் வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட் கிராம், அதாவது துவரை பருப்பு, அப்புறம் உளுந்து, அப்புறம் மைசூர் பருப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில இந்த மைசூர் பருப்பு இந்த ரெட் கிராம் தான் ரொம்ப எல்லாமே அந்த சப்பாத்திக்கு எல்லாம் வந்து கறியில யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுத் இண்டியன் சைட்ல ரெட் கிராம் அண்ட் இந்த உளுந்து வந்து நம்ம பெரும்பான்மையா யூஸ் பண்றோம். சோ இந்த 3 வகையான பயிர் வந்து அதிகமா நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாத்தீங்கன்னா எந்த நாட்டுல இருந்து கனடா, ஆஸ்திரேலியா, மியான்மர்ல வந்து நம்ம இம்போர்ட் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். பங்களாதேஷ், யூஎஸ்ஏ இது மாதிரி கண்ட்ரிக்கு நம்ம கொடுத்தாலும் நம்ம நிறைய இறக்குமதி பண்றோம். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா நம்ம கன்சியூம் பண்றோம். அந்த கேப்பை நம்ம வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்மளோட தற்சாப்பு என்ன நிலை எது பண்ணாலும் நம்ம நாட்டில உற்பத்தி செய்து நம்ம மக்களுக்கு நிறைய கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க சார்.
1: இப்ப நீங்க சொன்ன அந்த துவரம் பருப்பு, உளுந்து, மைசூர் பயிர் இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் மூலமா ஊக்குவிக்கப்படுதா இல்ல இது இல்லாம வேற பயிர்கள் எதனா இருக்கா மேடம்?
2: வேற பயிர் பாத்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்கு, காராமணி இருக்கு, அப்புறம் சன்னா சொல்றாங்க அது வந்து இப்ப நல்ல பாப்புலர் ஆயிட்டு இருக்கு, அப்புறம் சோயாபீன் போட ஆரம்பிச்சு

0: சொல்றாங்க. சிக் பி, ஃபீல்டு பி, அப்புறம் பீஸ், பட்டாணி, இதெல்லாம் வந்து நிறைய பயிர் வகைகள் எல்லாம் சேர்ந்திருக்கு. அதுவும் நம்ம செய்யறதுக்காக ஊக்குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல நம்ம நிறைய சீடும் வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபை சீடு, அதாவது குறைஞ்ச ஒரு 5 வருடத்துல இருந்து 8 வருஷத்துக்குள்ள லேட்டஸ்ட் வெரைட்டி, நல்ல ஹை ஹீல்டு கொடுக்கறதோ இல்ல சர்டிஃபை சீடு வெரைட்டி, எந்தெந்த இன்ஸ்டியூட் வந்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் தயார் பண்ண நல்ல தரமான விதைகளை வந்து நம்ம இந்த திட்டத்தின் மூலமா வாங்கி விவசாயிகளுக்கு மானியத்திலேயோ 50% இல்லைன்னா 100% மானியத்தில விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு ஏரியா எக்ஸ்பென்ஷன், அதாவது இது மூலயமா நம்மளோட பயிர் வகை ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த பயிர் செய்யும் போது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்ம ஃபீல்டு ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிளஸ்டர் அப்ரோச், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு அதுல இருக்க எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு பயிர் வகையை வந்து போட சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் நிறைய வரும், நம்ம மார்க்கெட் செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த நஃபர்ட் இல்லைன்னா நம்ம எஃப்இஓ, அப்புறம் வந்து ரெகுலேட்டர் மார்க்கெட்ல கூட பல்காவே வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்கு பைபேக் கேரண்டியும் இருக்கு. நிறைய மார்க்கெட் பண்ணிட்டு அவங்களே சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து நம்ம பொதுமக்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அஷூர்டு ப்ரொக்யூர்மெண்ட்டும் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. சீடும் வந்து சர்டிஃபை சீட்ஸும் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க. கிளஸ்டர் புரட்சி பண்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த மிஷினை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க.
1: இப்ப நம்ம புதுச்சேரி மட்டும் இல்லாம புதுச்சேரி ஒட்டிய தமிழக பகுதி நிலங்கள்ல நீங்க சொன்ன இந்த திட்டத்தில் வரக்கூடிய பயிர்கள்லாம் விளைவிக்கப்படுதா?
0: ஆமா சார், இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கமாக கொண்டுட்டு வந்திருக்கு. இந்த திட்டம் நம்ம மாநிலம் புதுச்சேரி பிரதேசம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன பயிர் எந்த காலத்துல எந்த சீசன்ல போடுவாங்களோ அந்த சீசன்ல இந்த பயிர் பண்ணணும், இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க, இவ்வளோ ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுங்க, இவ்வளோ சீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டு இருக்கு. இப்ப நம்ம பாண்டியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பயிர்ல கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து உளுந்து, அப்புறம் பச்சை பயிறு, அடுத்து வந்து காராமணி. இந்த 3 பயிர் தான் நம்ம பிரதேசத்துல வருதுன்னு முக்கியமா போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சிக் பி, சோயாபீன் இதெல்லாம் வரும் தான். ஆனா இப்போ காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இப்போ யாருமே இப்ப எங்கர் ஜென்ரேஷன் விவசாயிக்கு வர மாதிரி இருக்காங்க. அப்போ விவசாயம் பண்ற மக்களும் ரொம்ப அவங்களுக்கு வயதாகிட்டதுனால அவங்களால இண்டஸ்ட்ரி இல்லாம போகுது, உடல்நிலை சரியில்லாமனால இண்டஸ்ட்ரி காட்ட மாட்டாங்க. அப்போ எது இலகுவான ஒரு பயிரை செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு
1: பாத்தீங்கன்னா
0: நெல்லுக்கு போயிடுறாங்க, நெல்லு போயிடுறாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் பேசிட்டு அப்படியே நட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க, நம்ம அறுவடை பண்ணா அப்படியே வியாபாரிகிட்ட கை மாத்து கொடுத்துறாங்க, நெல்லுக்கு போயிடுறாங்க. இல்லைன்னா இப்ப சவுக்க போட்டுலாம், அப்பப்ப நம்ம பார்க்க முடியல, ஒரு தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டா 2 வருஷத்துக்கு அடுத்து நம்ம பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்ப பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நெல்லு கரும்பு இல்லைன்னா சவுக்கைக்கு இப்ப மாறுறாங்க. ஆனா நம்ம புதுவை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட பயிரும் விளையக்கூடிய மண் வகைகள் நம்ம பாண்டிலையும் இருக்கு. நல்ல சீதோஷ கண்டிஷனும் நம்ம கிட்ட காலநிலையும் இருக்கிறதுனால எல்லா வகையான பயிர்களையும் நம்ம கொண்டுட்டு வர முடியும். இந்த பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா உளுந்து, பச்சை பருப்பு, தட்டை பயிர் இல்லாம கூட நம்ம மத்த பயிர்களையும் நம்ம வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்டர் கிராப்பா கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம சவுக்க போட்டோமா, ஊடு பயிராகவே வந்து உளுந்து காராமணி பச்சை பயிர் பண்ணலாம். நம்ம எப்போதுமே பொதுவா வந்து நெல் சம்பா அறுவடை முடிச்சிட்டு தான் வந்து அந்த பருவத்துல பயிர் வகைகளே போடுறாங்க. ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு உழ மட்டும் ஓட்டிட்டு நம்ம விதையை தெளிச்சிட்டோம்னா ஈஸியா வந்துடும். அதுக்கு மட்டும் இல்லாம இது வந்து பயிர் வகைகளை பாத்தீங்கன்னா அந்த வேர்ல வந்து வேர் முடிச்சிருக்கும், அப்போ அது வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் சத்தை வந்து கிரகிச்சு நம்ம மண்ணுக்குள்ள நம்மளுக்கு கொடுத்துரும். இதனால இலை தழைச்சத்து வந்து நம்மளுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமா போட்டா போதும். இந்த பயிர் வகை வந்து அறுவடை முடிச்சிட்டு பிறகு அந்த மண்ணுல தேங்குள்ள அந்த நைட்ரஜன் சத்து வந்து அடுத்த பயிருக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சோ நம்மளுக்கு வந்து இந்த உரை செலவு வந்து அதிகமா குறைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பயிர் வகை போட்டோம்னா நம்ம நீர் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டா போதும். களை கொலிக்கு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நட்டு ஒரு 15 நாள், அடுத்தது 45 நாள் 2 முறை பண்ணலாம், கை கால் எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ப்ரீ எமர்ஜென்சி பெஸ்டிசைட்ஸ் ஹெர்பிசைட் சொல்லுவாங்க, அதாவது பெண்டிமெத்திலின் நட்ட 3வது நாள்ல வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம களை கொலி போட்டுலாம். போட்டுட்டு அடுத்த ஒரு 2வது களை வந்து கை களை கூட எடுத்துக்கலாம். இதால வந்து நம்ம இந்த மெனக்கன்ற வேலை வந்து கொஞ்சம் மிச்சமாகும் இந்த பயிர் வகைகள் செய்யறதுனால. ஆனா இது வந்து ஆனா ஈல்டும் நல்லா கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ரைஸும் பாத்தீங்கன்னா நல்ல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கனால நல்லா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 3 மாசம் ஒரு 60-70 தான் இந்த மேக்சிமமே இந்த பயிர் வகைகளோட காலமே. அப்போ அதுக்குள்ளேயே நம்ம வந்து நல்ல மகசூலையும் பெற்றுலாம், நல்ல வருவாயும் கிடைக்கும். சோ அதனால பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா பொதுவா இந்த சம்பா கழுத்து தான் போடுறாங்க. ஆனா இப்ப சம்மர்

0: அப்படியும் போடலாம் நம்ம. வைகாசி பட்டமோ இல்ல அடுத்தது புரட்டாசி பட்டத்துல இதெல்லாம் மழைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நம்ம போட்டுட்டோம்னா, அதாவது மண்ணுக்கும் நம்ம நைட்ரஜனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் நம்மளுக்கும் ஒரு ஷார்ட் டூரேஷனா நம்ம நல்ல மகசூலும் பெற்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த பயிர் வகை திட்டத்தை நம்ம கொண்டுட்டு போறாங்க.
1: இதுல வந்து பயிர் சுழற்சினா என்ன மேடம், அதனுடைய பயன்கள்லாம் சொல்லுங்களேன்.
0: நெல் மட்டுமே போட்டுட்டே இருந்தாங்களா, அந்த தண்ணீர் நம்ம நெல்லுக்கு வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ நிலம் வந்து சுவாசிக்கிற தன்மை வந்து ரொம்பவே கம்மியாயிடும். மூணு போகமே நெல்லே போட்டுட்டு இருக்க விவசாயங்களுமே நம்ம பாண்டியில இருக்காங்க, அப்போ அந்த மண்ணு பாத்தீங்கன்னா அதோட மண் வளமே ரொம்பவே கெட்டு போயிடும். அதனால பயிர் சுழற்சி முறைனா ஒரு வாட்டி ஒரு சீசன்ல நெல், அடுத்தது பயிர் வகைகள், அடுத்தது இல்லைன்னா சுகர் கேன் போட்டுட்டு, அடுத்தது வேற காய்கறி பயிர்கள். பயிர் சுழற்சி பண்ணாதான் அந்த மண்ணுக்கான சத்தும், அதாவது நெல் மட்டுமே போட்டிருந்தா மண்ணுல மேல இருக்கிற அந்த சத்துக்கள் மட்டுமே உறிஞ்சப்பட்டு பயிருக்கான சத்து கிடைக்காமலே போயிடும். அதனாலதான் நிறைய நம்ம ஒரு சில ஓல மத்த எருவுல நிறைய கொடுக்க வேண்டியது. இது பயிர் சுழற்சி முறைனா அந்த வேறு நெல்லுக்கு பார்த்தா சல்லி வேறு, இது பயிர் வகைகளை கொஞ்சம் வேறு வந்து கொஞ்சம் கீழமா போகும். அப்ப கீழே இருக்கு அடியில போற சத்துக்கள் தான் அது உறிஞ்சுற தன்மையெல்லாம் இருக்கும், நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணும். அதனால பயிர் சுழற்சி முறையை பண்ணாதான் மண்ணுக்கும் நல்லது, அதனால நம்மளுக்கு வந்து சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு மேலப்பாடு செலவும் வந்து நம்மளுக்கு கம்மியாகும்.
1: குறிப்பா இந்த ஆத்ம நிர்பார திட்டம் நம்ம புதுச்சேரியில வந்து எப்படி இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு?
0: நம்ம இந்த திட்டத்தை வந்து இந்த வருஷத்துல இருந்து கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பாண்டியில பாத்தீங்கன்னா இந்த சம்பா சீசன் அடுத்தது இந்த ரபி சீசன் சொல்லுவாங்க, அதாவது டிசம்பர்ல தான் பயிர் எடுப்பாங்க. டிசம்பர் டு ஜனவரிக்குள்ள, டிசம்பர் டு ஜனவரிக்குள்ள நம்ம பயிர் செய்யணும். நம்மளுக்கு உளுந்துல கொடுத்துருக்காங்க, உளுந்துல வந்து 500 ஹெக்டேர் அச்சீவ் பண்றதுக்காக நம்மளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உளுந்து அப்புறம் பச்சை பயிலும் 500 ஹெக்டேர் நம்ம நிர்ணயிக்கணும், அப்புறம் காராமணில வந்து ஒரு 400 ஹெக்டேர் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து இது காரைக்காலுக்கும் பாண்டிக்கும் எது இந்த பயிர் பொருந்தும் சொல்லிட்டு நம்ம இன்னும் நம்ம அது பரிசீலனைக்கல இருக்கு. மற்றபடி இந்த மூணு பயிரும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபை சீடு பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6000 ரூபாய் வந்து நம்ம மானியமா நம்மளுக்கு கொடுக்கறாங்க. ஆமா, விவசாயிகளுக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்டே வந்து நல்ல NLC சொல்லிட்டு நேஷனல் சீட் கார்பரேஷன், அது கார்பரேஷன் கம்பெனி, அதுல இருந்து நம்ம சீடு பர்ச்சேஸ் பண்ணி மக்கள் விவசாயிகளுக்கு 50% சப்சிடியில வந்து மானியமா கொடுக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கிளஸ்டர் டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 1 ஹெக்டேர் அளவுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட், அதாவது 1 ஏக்கருக்கான விதையும் கொடுத்துடுவோம், அப்புறம் அந்த விதைக்கான வந்து என்ன உரம் கொடுக்கணும், பல்ஸ் ஒன்டர் இதெல்லாம் போட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டோன்னா வருவாய் கிராமம், அந்த வருவாய் கிராமத்தில் இருக்க ஒரு 10 ஹெக்டரும் கிளஸ்டரா இந்த பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு உளுந்துலயும் 10 ஹெக்டேர் அச்சீவ் பண்றதுக்கு டார்கெட் இருக்கு. பச்சை பருப்புல 10, அப்புறம் காராமணி வந்து இப்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்காங்க. நம்ம செலவு மெனக்கெடுறது ரொம்பவே கம்மி, அதனால இது மாதிரி பயிர் வகை விவசாயிகள் வந்து போறதுக்கு அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. நல்ல பிரைஸும் போயிருக்கு. ஒரு குவிண்டால் பாத்தீங்கன்னாலே வந்து 10,000 ரூபாய் கிட்ட எல்லாம் வருது. சோ அவங்களுக்கு வந்து நல்ல வருவாய் கிடைக்கக்கூடியது. அதனால அது இன்க்ரீஸ் பண்றதுக்காக இப்ப வந்து நிறைய பிளாக் டெமான்ஸ்ட்ரேஷனா கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய வந்து நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இப்ப நம்ம உற்பத்தி பண்ணிட்டாங்க, அது மார்க்கெட் பண்றதுக்கு இப்ப உளுந்துக்கெல்லாம் தோல் உரிக்கணும், அது மாதிரி பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து மில்லு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மில்லு ஆரம்பிக்கிறதுக்காக டால் மில் வந்து பண்றதுக்காக இப்ப நம்மளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இல்ல மில்லு செய்யுங்க, அதாவது FPO ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து இந்த சப்சிடியில கொடுக்க பாக்குறாங்க. மில்லு அது மாதிரி உருவாக்குனா விவசாயிங்க அந்த ஏரியால ப்ரொடக்ஷன் பண்ணது அப்படியே அந்த பொருளை வந்து இந்த FPO வாங்கி நம்மளுக்கு மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்காக அதுவும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த திட்டத்துல வந்து ஏரியா எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், நல்ல உற்பத்தி பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டும் வாங்குறதுக்கான இந்த மில்லையும் நம்மளுக்காக சப்சிடியில பண்றதுக்கு கொடுக்குறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் இன்ட்ரெஸ்டா இருந்துட்டாங்கல்ல அந்த விவசாயிகள் இன்ட்ரெஸ்டா, அவங்களுக்கே வந்து ஒரு மில்லு ஆரம்பிக்கிறதுக்கு அப்ரூவல் இருக்கு. ஆரம்பிச்சு அவங்க ஃபார்மர்ஸ் கிட்ட ப்ரொக்யூர் பண்ணி அவங்களே வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இந்த திட்டம் வந்து வழிவகை செய்கிறது.
1: ஆத்ம நிர்பார திட்டம் பற்றி விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இருக்கா மேடம்?
0: இருக்கு சார். ஆமா, ஏன்னா இப்போ எண்ணெய் வித்துக்கெல்லாம் ஆல்ரெடி இந்த மல்லாட்டல் மணிலா அண்டைய எல்லில வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பயிர் வகையில இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை இப்ப கூடிய சீக்கிரத்துல இருந்து நம்ம செய்தித்தாள்லயோ இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோல வந்து, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விவசாயிகள் இடத்துல வந்து ஆத்மா திட்டத்தின் கீழ நிறைய செயல்திட்டங்களை செயல்படுறாங்க, மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க, அதுலயும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம்.
1: உங்களை போல வேளாண் அலுவலரும் நீங்க விவசாயிகளுக்கு சொல்லிட்டு வரீங்க.
0: ஆமா, அந்தந்த பகுதியில் வந்து இருக்கிற வேளாண் அலுவலர்கள் வந்து மீட்டிங் வச்சாலே இந்த திட்டத்தை நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன

0: திட்டங்கள் செயல்படுத்தப்படுறாங்க. அது இன்னும் விரைவாக இந்த மாதிரி எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டுருக்கோம். சொல்லிட்டு அது எந்தெந்த விவசாயிகள் வந்து யார் ஆர்வமாக இருக்காங்க சொல்லிட்டு அவங்களோட இப்போ முகவரி பேர்கள் எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் சார்.
1: மேடம், இப்போ நம்ம புதுச்சேரியில் பயிர் வாங்கல பெரும்பான்மையாக நீங்க சொல்லாத வேற ஏதாவது பயிர்கள் இருக்கா?
0: பயிர் செய்யற மாதிரி? ஆமா, பயிர் செய்யற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பான்மையா புதுவையில இப்ப பண்றது பாத்தீங்கன்னா பிரசன்ட் பாத்தீங்கன்னா பிளாக் கிராம் உளுந்து பச்சை பயிறு காரமணி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா அந்தந்த சீசனுக்கு என்ன பயிர் வரணும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பார்டர் கிராப்பா கூட போட்டிருக்காங்க. இப்போ மல்லாட்டை பயிரிட்டாங்கன்னா அது பார்டர் சுத்தி வந்து நம்ம தோரை பருப்பை போடுவாங்க. ஆனா இப்ப பார்க்க முடியுது, ஏன்னா வரப்பே வந்து ரொம்ப சின்னதா ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி பிராக்டிஸே இல்லாம போயிடுது. அப்புறம் இல்லைன்னா கரும்பு போட்டா இல்ல சவுக்க போட்டா கூட இன்டர் கிராப்பா வந்து உளுந்து இதெல்லாம் போடலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சென்னா அதாவது சிக்பி கொண்டக்கடல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இப்ப ரொம்ப நிறைய நம்மகிட்ட டிமாண்ட் அதிகமா இருக்கு. கன்சூமர் கிட்ட பாத்தீங்கன்னா வாண்டட் அதிகமா இருக்கிறதுனால அது நம்ம வந்து புரட்டாசி மாசத்திலோ இல்ல இந்த வைகாசி பட்டத்துல கூட நம்ம பயிர் செய்யலாம்.
1: பருப்பு உற்பத்தியில என்னென்ன ரகங்கள் பயிரிடலாம்?
0: நம்ம இப்போ பாண்டியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உளுந்து பச்சைப்பயிறு காரமணி சொன்னோம் இல்லையா. இப்போ உளுந்தில் பார்த்தீங்கன்னா நான் வம்பன் தமிழ்நாட்டில் வந்து வம்பன் பயிர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அங்கே வெளியிடுற பயிர் வகைகள் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வம்பன் 10, 11, 12, கோயம்புத்தூர் 6, 8, 9 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ரிலீஸ் ஆன வெரைட்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும் உளுந்து பொறுத்த வரைக்கும். இதே வந்து பச்சை பருப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வம்பன் 3, 4, ஆடுதுறை 3 இது மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் காரமணியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோக்கல்லே ப்ரொடியூஸ் பண்ண அந்த வெரைட்டிஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் சர்டிஃபிகேட்ஸ் இப்போ கொண்டுட்டு பார்க்குறோம், வந்து அது நம்ம விவசாயிகளுக்கு கொடுப்போம்.
1: மேடம், இதுவரைக்கும் பருப்பு உற்பத்தியில் ஆத்ம நிர்வாக திட்டம் பற்றி நிறைய தகவலை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: நேயர்கள், இதுவரை பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தென்னங்கன்றுகளை சிறப்பாக உற்பத்தி செய்ய வழிகாட்டல்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நெல், பயறு வகைகள், சிறுதானியங்கள், காய்கறிகள், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்ய விதைகள் மற்றும் நாற்றுகளை தற்சார்பு முறையில் எளிதாக உற்பத்தி செய்வது விவசாயிகளுக்கு சாத்தியமானது. ஆனால் தென்னங்கன்றுகளுக்கு நர்சரிகளை சார்ந்துதான் இருக்க வேண்டியுள்ளது. நல்ல தரமான விதை தேங்காய் நெற்றுகளை பதியன் போட்டால் 3 மாதங்களில் முளைத்து அடுத்த 3 மாதங்களில் நடவுக்கு தயாராகிவிடும். ஆனால் அதற்கான தொழில்நுட்ப விழிப்புணர்வு பெரும்பாலான விவசாயிகளிடம் இல்லை. நடப்படும் கன்றுகள் வளரும்போது சீரான வளர்ச்சி மற்றும் சீரான மகசூல் கிடைக்க தாய் மரங்களில் இருக்க வேண்டிய அறிவியல் பூர்வமான அம்சங்களை விவசாயிகள் மனதில் கொள்ள வேண்டும். வறட்சியால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை தாய் மரங்களாக தேர்வு செய்யக்கூடாது. மாதம் ஒருமுறை குருத்தையும் பாலையையும் விடும் மரங்களை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. ஆரோக்கியமான தாய் மரங்களிலிருந்து 11 முதல் 12 மாதங்கள் வயதுடைய முழுமையாக முதிர்ச்சி அடைந்த நெற்றுகளை சரியான பதத்தில் நாம் சேகரித்தால்

அந்த விதை தேங்காய்களை நம் கையில் எடுக்கும்போதே அதன் அளவுக்கு ஏற்றாற்போல் எடையை நம்மால் உணர முடியும். அந்த தேங்காய் நெற்றுகளில் உள்ள தண்ணீர் சலசலவென தெரிக்கும் சத்தம் கேட்காது. அதாவது தேங்காய்க்குள் 90 முதல் 100% நீர் இருக்கும். அப்படி இருந்தால் முழு முளைப்பு திறனை கொண்டிருக்கும் என்று அறியலாம். தேங்காய்களை விதை நெற்றுகளாக சேகரிக்கும் போது அதில் 90 முதல் 100% நீர் இருப்பு இருக்க வேண்டும். அப்போது கனமான எடையுடன் தான் இருக்கும். குலுக்கினால் சலசலப்பு சத்தமும் பெரிதாக இருக்காது. ஆனால் ஒரு தேங்காய் நெற்று முளைக்க ஆரம்பிக்கும் போது 90 முதல் 100% இருந்த உள்ளிருப்பு நீரானது 40 முதல் 50% குறைந்திருக்க வேண்டும். இந்த குறைந்த சத்துமிகு நீரை பயன்படுத்திதான் நெற்றுகள் முளைவிட தயாராகும். முளைத்து வேர்விட்டு இலைகள் உருவாகிவிட்டால் நெற்று தேங்காய்க்குள் நீர் முழுவதும் வற்றிவிடும். சேகரிக்கப்பட்ட தரமான விதை தேங்காய் நெற்றுகளை கன்றுகளாக உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் குறித்து தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாய் மரங்களை தேர்வு செய்து அவற்றிலிருந்து சேகரிக்கப்பட்ட தரமான விதை தேங்காய் நெற்றுகளை அவற்றின் அளவுகளுக்கு தக்கவாறு முதலில் பிரிக்க வேண்டும். அதாவது நீளமான நெற்றுகளை தனியாகவும் உருண்டையான நெற்றுகளை தனியாகவும் பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் பெரிய அளவிலான நெற்றுகளை ஒரு தொகுப்பாகவும் சிறிய அளவிலான நெற்றுகளை ஒரு தொகுப்பாகவும் பிரிக்கலாம். இது மிகவும் எளிமையான சிறிய வேலைதான். ஆனால் இதனால் கிடைக்கும் பலன் சிறப்பானது. நாற்றங்காலில் ஒரே அளவிலான நெற்றுகள் பதியமிடப்பட்டு ஒரே சீராக வளரும் இயல்பை பெறும். இதன் பயனாக நாம் வியாபார நோக்கில் தென்னை நர்சரி வைத்திருந்தால் சந்தைப்படுத்துதலும் எளிதாகும். நமது தோட்டத்திலேயே நட்டாலும் ஒரே அளவிலான தேங்காய்களை நாம் உற்பத்தி செய்ய முடியும்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz

மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை, நேரம் 8:12. திரையிசை கேட்கலாம்.

0: நிலையத்தின் நேரம் 8:10:34.
1: திரையிசையில் அடுத்து வருகிறது ஹரிஹரன் சித்ராவின் குரல்களில் நீலாவி வா திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி முதன்மையிலே விரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரு இசை திரிசை பாடல்களின் அணிவகுப்பு. நிலைத்த நேரம் 8:16. அடுத்த பாடல் ஹரிஹரன் பாடிய நினைத்தேன் வந்தாய் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி முதன்மையிலே வரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரு இசை. திரு இசை பாடல்களின் அணிவகுப்பு. நிலைத்த நேரம் 8:16. அடுத்த பாடல் ஹரிஹரன் பாடிய நினைத்தேன் வந்தாய் திரைப்பட பாடல்.

0: திரையிசை கேட்டோம். தொடர்வது சென்னியஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 8:30.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90. இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள்.
3: நேர்களே வணக்கம். இன்னைக்கு வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சியில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க

0: இருக்கிறோம். இன்புலத்தை சொன்னா உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை எப்படிங்கிறதுடைய பின்புலத்தை இப்போ நான் பகிர்ந்துக்கிற நேயர்களே, உங்களோட ஒரு ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், அதற்கு பிறகு அவங்க காட்சி ஊடகத்தோட தொடர்புடையவங்க, கிட்டத்தட்ட விவசாயம் அது கூடயும் அவங்களுடைய தொடர்பு இருக்கு. இப்படி பல்வேறு துறைகளோட தொடர்புடையவர், அதில் வந்து ஒரு ஆளுமையும் கொண்டவர். அவர் வந்து வேற யாரும் இல்லை, தராசு ஷாம் அவர்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து வானொலியோட ஒரு ரொம்ப நுண்மான் தொடர்புடையவர். 60களுடைய பிற்கால கட்டங்கள்லேருந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வானொலியோடு அவருக்கு ஒரு உறவு பாலம் எப்பவுமே இருந்திருக்கு. அதை பற்றி தொடக்கத்தில் இந்த வினாவை எழுப்பி அதில் நாம் அவரை சந்தித்து அவரை பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இந்த துறைகளை தாண்டியும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆனால் குறிப்பாக வானொலி வந்து இது நீங்கள் துவக்க காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரு பணிக்காலம், நீங்கள் துவக்க காலத்தில் இங்கே வானொலியோட தொடர்பு ஆரம்பிச்சுதா இல்லை எப்படி அது?
1: வானொலிக்கு 90 எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: என்னோட தொடர்பு கிட்டத்தட்ட 60
0: இன்னொரு
1: 3 தாண்டின 60 பூர்த்தி ஆகுது வானொலிக்கு எனக்குமான தொடர்பு. 1969 முதல் நிகழ்ச்சி கல்லூரி நாட்கள், எனது எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பு. அப்ப வந்து நான் மதுரை விவசாய கல்லூரி 1966 விவசாய கல்லூரி மதுரை பல்கலைக்கழகம் தான், இந்த விவசாய பல்கலைக்கழகம் கிடையாது, மதுரை கோயம்புத்தூர் ரெண்டே பல்கலைக்கழகம். அதனால மதுரை 14 காலேஜ் தான் மதுரையில். இந்த 14 கல்லூரிகளை சேர்ந்தவர்களும் வந்து எனது எதிர்காலம்ங்கிற தலைப்புல பேசணும். இதுதான் வந்து வானொலி கொடுத்த முதல் அசைன்மெண்ட். அப்ப விவசாயம்ங்கிறது, அப்போ தென் மாவட்டங்கள்ல விவசாய படிப்புங்கிறதே கொஞ்சம் புதுசா இருக்கும், கோயம்புத்தூர்காரங்களுக்கு அது நல்லா தெரியும், மதுரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசு, நாங்கள்லாம் தென் மாவட்டம். அதனால எனது எதிர்காலம்னு வானொலியில விவசாய கல்லூரியை பத்தி பேசுறதுங்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த விஷயம். அது 1969 71 அரசு வேலைக்கு வந்துட்டேன். அதாவது அப்போ பிபிஎன் தான் பேர், அதுக்கு பிளான் ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ட். அதாவது அந்த காலத்துல ஹெலிகாப்டர் மூலமாக பூச்சி மருந்து தெளித்தல், இதான் ஸ்கீம். திருச்சி ஏர்போர்ட்ல வந்து ஹெலிகாப்டர் நிற்கும், ஒரு மகேந்திரா கம்பெனியோட ஹெலிகாப்டர். நான் வந்து அந்த ரொம்ப யங்கான ஒரு இப்ப டெபுட்டி ஆபீசர் பேர்லாம் மாறிடுச்சு, யங் ஆபீசர், பயிர் பாதுகாப்பு அலுவலர். அதுல ஏறி திருவரும்பூர், திருவரும்பூரை தாண்டி இருக்கிற பகுதி, கொஞ்சம் தஞ்சாவூர் பார்டர்லயும் வரும், அங்க விமானம் மூலம் பூச்சி மருந்து அளித்தல், இதுதான் முதல் திட்டம். அதனால அப்ப வந்து அதை பற்றிய திட்டத்தோட அருமை பெருமைகள், அப்போ விவசாயிகளுக்கு அது எப்படி அவங்க தயாரா இருக்கணும், இதெல்லாம் வானொலியில சொல்றது அடுத்த கட்ட வேலையாக இருந்தது. விவசாயிகளுக்கு காலையில நிகழ்ச்சி உண்டு, அதுல விவசாய குறிப்புகள் சொல்றது. 1971 72 வரைக்கும், 72 வந்து நான் அக்ரானமிஸ்டா வந்து ஒரு தனியார் உர நிறுவனத்துக்கு போயிட்டேன். அந்த நிறுவனத்துல பணி சேர்ந்தேன். பணி சேரும் போது மதுரையில ஒரு பெரிய ஈவெண்ட், ஜல்லிக்கட்டு, அழகானூர்ல ஒரு ஜல்லிக்கட்டு. எங்களுக்கு வந்து டாக்டர் கே எம் சீனிவாசன் அப்படின்னு அவர் வந்து அமெரிக்கன் பீஸ் கவுன்சில பணியாற்றியவர், வில்லேஜ் டெவலப்மெண்ட் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம். அப்போ அவர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்வையில வரும்போது, இது வந்து நடமாடும் மரபணு வங்கிகள், இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து பெருமையா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா பார்க்க கூடாது, இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் உண்மையிலேயே பொலி காளைகள் தான், நடமாடும் மரபணு வங்கிகள், ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்ற காளைகளை அதுக்கு பிறகு வந்து கிராம கிராமமா கூட்டு போய் சுற்றுவதற்கு அந்த காளைகள் பயன்படுங்கதான் கான்செப்ட் அப்படின்னு அந்த வில்லேஜ் எல்டர் சொன்ன உடனே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஏன்னா அப்போ வந்து இந்த செனிவூசி மூலம் கருத்தரித்தல் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஜல்லிக்கட்டோட அருமை பெருமைகள் அப்படி 1973 மதுரை நிகழ்ச்சி, அப்போ நாங்கள் தங்க பதக்கம் அதெல்லாம் பரிசு கொடுத்தோம். இல்லை இது வந்து இந்த லெவலில் இருந்தா பத்தாது, சென்னையில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும், அப்போ தான் வந்து இதோட அருமை பெருமைகள் போகும் அப்படின்னோன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் நேர்முக வர்ணனை ஜல்லிக்கட்டு, நானும் துகிலி ஐயா இருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த மூர் மார்க்கெட் பக்கத்தில் இப்போ நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன், அதில் தான் முதல் ஜல்லிக்கட்டு சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்போ என்னன்னா சென்னையில் ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப புதுமையான கான்செப்ட்,
0: அதுக்கப்புறம் மாதிரியே தெரியலையே,
1: ஒன்னே ஒண்ணுதான் நடந்தது, அது ஒரு நடக்கல. பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை நம்ம மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ல தான் கொண்டு வரணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணி ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல்னு ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ஜட்ஜஸுமே வந்து அங்க இருந்தோம், அலங்கநல்லூர் இங்க இருந்தா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல். அப்போ ஏசி ட்ரெயின் கிடையாது இல்லையா,
0: ஃபர்ஸ்ட்
1: கிளாஸ் டிராவலே ரொம்ப புதுமை. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு வார்டு இருக்கு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஜிஹெச் பேரு, அதுல வந்து ஜல்லிக்கட்டு வார்டு, காயம்பட்டவர்களுக்கு உதவி, அப்புறம் ஜல்லிக்கட்டு வீரர்களுமே அங்கிருந்து தான் வந்தாங்க. உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை, இது ரொம்ப பெரிய தடபுடல் ஏற்பாடு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்ந்து ஏவிபி ஆசி தம்பி ஐயான்னு அவங்க தான் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்மன் அவங்க. அப்புறம் அப்ப முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவரு, அவருக்கும் ரொம்ப ஆர்வம். அவரெல்லாம் போய் பாக்குறோம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு. ஆல் டே ரேடியோல இருந்து நண்பர்கள், அப்புறம் வந்து நாங்க ஸ்பீக் ஆபீசர்ஸ் எல்லாருமா போய் மீட் பண்ணி

0: நீங்க வரணும்னு இன்வைட் பண்ணி ஜல்லிக்கட்டு ஆரம்பம் அது எப்படி 1974 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி 22, 23 ரெண்டு நாள் நிகழ்ச்சி. டிக்கெட் உண்டு 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா டிக்கெட்டு. முதலமைச்சர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மேல பூவெல்லாம் தூவி நிகழ்ச்சியை தூங்கி வைத்தார். நாங்க ரெண்டு பேரும், நானும் தூவிலி ஐயாவும், வர்ணனை ரெண்டு நாளும். சென்னைக்காரருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா போச்சு. என்னன்னா, அவங்க மாடு அடக்குதல் அப்படிங்கறது அப்படி திமிழ பிடிச்சி அடக்கி நிறுத்துறதுன்னு அப்படி ஒரு சினிமா பாணிய கற்பனை பண்ணிட்டாங்க. இங்க நமக்கு அது ஏறு தழுவுதல் தான்.
1: ஆமா ஆமா,
0: ஏறு தழுவுதல்ங்கிறது திமிழை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் தொங்கிட்டே போறது தான். அதுக்கு நாங்க மூங்கில் கம்பு, வாடி வாசல் எல்லாமே அமைச்சிருந்தோம். ஆனா அது முதல் நாள் நல்ல பெரிய அளவுக்கு அப்ரிசியேஷன் இருந்தது. ரெண்டாவது நாள் வந்து அந்த அப்ரிசியேஷன் போயிருச்சு. ஆக்சுவலா பிராக்டிக்கலா அதான் நடந்தது. ஆனா அந்த அடுத்த வருஷம் நடத்தணும்னு முயற்சி பண்ணோம். ஆளுநரிடம் முயற்சி பண்ணாங்க, அதுக்கு பிறகு யாரும் முன் வரல. அதனாலதான் அது நின்று போச்சு.
1: அது முக்கியமா இந்த மதுரை பக்கம் குறிப்பா ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு இப்படின்னு நிறைய இருந்தாலும் அது அவங்க அங்க ஒரு பாரம்பரியம், அங்க மண்ணோட ஒரு மண்ணின் மனமாக, மண்ணின் வாசமாக இருந்ததுனால அங்க தொடர்ந்து தழைச்சு ஓங்கி இன்னும் இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இங்க அது ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு ஒரு பாரம்பரியம் இங்க பெரிய அளவுல இங்க இல்லையோ என்னமோ, இல்லையா?
0: கண்டிப்பா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது நம்ம சென்னையை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, சென்னை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தெரியல. சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அப்பவே அதுக்கு முதல் நாள் இருந்த ஆர்வம் இல்ல. பெரிய விளம்பர ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தோம். பெரிய விளம்பர ஏற்பாடு, ஆல் இண்டியா ரேடியோல வந்து சின்ன சின்ன முன்னோட்டங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. பெரிய அளவுக்கு ஏற்பாடு, அப்ப வந்து ஒரே மீடியா தானே, வானொலி தானே ஒரே
1: மீடியா.
0: பெரிய அளவுக்கு எஃபர்ட் எல்லாம் எடுத்து ரொம்ப உற்சாகமா இருந்ததுதான். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தோம். டாக்டர் கே எம் சீனிவாசன் எதுல இம்ப்ரெஸ் ஆனா, இது நடபாடும் மரபணும் வங்கி, இது வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும், ஊக்குவித்தால் வந்து நல்ல தரமான கன்றுகள் வந்து பிறக்கும், அப்படி வேற ஒரு கான்செப்ட்ல போனாரு அவரு. அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் துல்லியெல்லாம் அதெல்லாம் விளக்கியெல்லாம் அன்னைக்கு ஆல் இந்தியா ரேடியோல அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கான அந்த பார்வையாளர்களுக்கான ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. காரணம் வந்து இதுதான், அது அவங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பிறகு ஆல் இந்தியா ரேடியோட மிகப்பெரிய தொடர்புகள் என்னன்னா, எல்லாமே விவசாய நிகழ்ச்சிகள், விவசாயம் சம்பந்தமான நாடகங்கள். இப்போ பைம்பொழில் நாகூர் மீரானையா இன்னமும் இருக்கிறாரு, இன்னமும் எனக்கு நண்பர் அவரு. அப்புறம் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவரு. இப்போ ஃபார்ம் ரேடியோ ஆபீஸ் வந்து ஆல் இந்தியா ரேடியோலயே ஒரு பகுதி வந்து ஃபார்ம் ரேடியோ ஆபீசர்னு ஒரு போஸ்ட் இருந்தது.
1: இப்போ ஒரு யூனிட்டாவே இருக்கும், தனி அழகு,
0: தனி அழகு, தனி அழகு. ஒரு ஃபார்ம் ரேடியோ ஆபீசர், ஒரு ஃபார்ம் ரேடியோ அசிஸ்டன்ட், அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். அதுல அப்படி இருந்த ஒரு காலகட்டம், நிறைய விவசாய நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ ரேடியோ வாய்ஸ்ங்கிறதே ஆடிஷன் வாய்ஸ். நீங்க ஒரு ஆடிஷன் போனோம்.
1: ஆமா,
0: ஆடிஷன் போய் அதுக்கு வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க. நம்ம வாய்ஸ் சூட்டபிளான்னு பாப்பாங்க, தடுமாற்றம் இல்லாம இருக்கா, எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, அவ்வளவு பெரிய ஆய்வெல்லாம் நடக்கும். நடந்து நான் ஆடிஷன் வாய்ஸ் அந்த அந்த காலகட்டத்துல 74 காலகட்டத்துல ஆடிஷன் வாய்ஸ்.
1: அடேங்கப்பா, இன்னும் அந்த அந்த பாரம்பரியம் இன்னும் தொடருது. உச்சரிப்பு, அதெல்லாம் ஏற்ற இறக்கம், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கு இன்னும். அந்த அந்த பாரம்பரியம் அதோடைய கொஞ்சம் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆடிஷன் சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்க. அப்போ விவசாய நிகழ்ச்சிகள் அதுல வந்து பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நான் விவசாய பட்டதாரிங்கிறது ஒரு ரீசன். ஊர்ல வந்து கிராமத்துல எங்களுக்கு கிராம வானொலி நிலையம் தான். அது ரேடியோங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெரிய பணக்கார வீடுகள்ல தான் ரேடியோ இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து அப்பதான் எட்டி பார்க்குது. அந்த காலகட்டம் 60களுங்கிறது டிரான்சிஸ்டர் எட்டி பார்க்கிற காலகட்டம். அப்போ எல்லாருமே கிராமத்துல வானொலி கேட்பது என்பது, அந்த பார்க்ல ஒரு கிராம வானொலி நிலையம் இருக்கும், அதுல ஒரு காமன் ரேடியோ இருக்கும்.
1: ஆமா,
0: காமன் ரேடியோல இருந்து ஒரு ஸ்பீக்கர்ல வந்து அதை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு அது கேட்கும். அப்படித்தான் வந்து வானொலி என்பதே கிராமத்துக்கு அப்படித்தான் அறிமுகமான ஒரு காலம் அது 60களுங்கிறது. அப்புறம் வந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு எங்களோட தொடர்புகளையும் நிறைய ஆர்வங்கள் வந்துச்சு. அப்புறம் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கூடுச்சு. அது ஒரு முக்கியமான மைல்கல்னு நான் எப்போதுமே நினைப்பது உண்டு. பொதுவாக வந்துங்க வானொலிய பீட் பண்ற மீடியாவே இல்லைங்கறதான் இன்னைய வரைக்கும் என்னோட கருத்து. ஏன்னா நான் பண்பலை அப்புறம் ஒர்க் பண்ண, பண்பலை முதல்ல நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பதான் அது தனியாருக்கெல்லாம் போயிருக்கு.
1: ஆமா,
0: பண்பலையில வந்து நான் வந்து அரசியல் இல்லாத பிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன், ஹலோ ஷியாம்ங்கிற டைட்டில்ல. கிட்டத்தட்ட 4-5 வருடம் அதை தொடர்ந்து, அதாவது 1996-97 காலகட்டம்.
1: 96-97 சரி,
0: தனியாருக்கு அதை வந்து குத்தகை மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம டேப்பெல்லாம் எடுத்து ஏஆர் தான் கொடுக்கணும், ஸ்டேஷன்ல கொடுக்கணுங்க. அவங்க வந்து ஒரு தடவை அதை செக் பண்ணுவாங்க, அதாவது கேள்விகள் ஏதாவது தவறான பதில்கள் வந்துருதா அது ரொம்ப செக் பண்ணுவாங்க.
1: ஒரு 7-8 ஒருத்தருக்கு, 8-9 ஒருத்தருக்கு,
0: அதே தான் தயாரிப்பு மட்டும் வந்து தனித்தனி.

0: வாழ்க்கை
1: அனுபவத்திலிருந்து
0: பதில் சொல்லலாம்.
1: ஆமா,
0: அது பெரிய விஷயமா,
1: ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்போ உங்களுடைய பதில்கள் வந்து அந்த விறுவிறுப்பு அதுல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. காலையில அதை கேட்போம் நாங்க.
0: நல்லா காலையில அது, அதாவது நமக்கு கூட அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, நம்மளோட நாலேஜ ஷேர் பண்றோங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளவு விதமான கேள்விகள் வருதுங்கும் போது நமக்கு ஒரு பெரிய அதுவே நாலேஜா இருக்கும். வேற திசையிலிருந்து வெவ்வேறு கேள்விகள் வரும்.
1: அதற்கு நாம
0: கொஞ்சம் படிச்சுட்டும் போலாம். நம்ம
1: தயாரிப்புகளுக்கும் அதுவும் பண்ணி
0: தயாரிப்போட போலாம். இணையம் பெருசா இல்லாத காலம் அது,
1: உண்மை.
0: அதனால அதுக்காகவே பதில் நல்ல பதில் சொல்லணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை நம்ம வாசிப்பு எல்லாத்துக்கும் போய் சேருவோம்.
1: இல்ல, இன்னைக்கு நினைச்சா கொஞ்சம் மலப்பா கூட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இணையம் வந்து ஒரு சொடுக்கல்ல வந்து நம்ம உடனே பதில்கள் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு எல்லாத்துக்கும் புத்தகத்தை தான் நாட வேண்டியிருந்தது.
0: எல்லாத்துக்கும் புத்தகத்தை நாடணும். சில நேரங்களில் நம்ம தேடுற புத்தகம் கிடைக்கல அப்படின்னா கனிமராக போகணும்.
1: கரெக்ட்.
0: ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம்னாலும் அதுக்கான பணிங்கிறது நல்ல உண்மையா தான் இருக்கும். பெரிய ரெமுனரேஷன்லாம் பெருசா எதிர்பார்க்காம செஞ்ச காலகட்டம் தான்
1: ரொம்ப சரி. ஆமா
0: ஆமா, நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கும் அந்த அதனால நம்மளோட அறிவும் வளர்ந்தது, வாசிப்பு வளர்ந்தது.
1: ஆமா,
0: அது நமக்கான பெனிஃபிட்டு. நேயர்களுக்கான பெனிஃபிட்டுங்கிறது நம்ம அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கான பெனிஃபிட்.
1: ஆமா, ரொம்ப உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு பயணம். நீங்க இதற்கு தாண்டி நீங்க நிறைய இதுல வந்து வேற துறைகள்லயும் நீங்க இருந்திருக்கிறீங்க. வேற பல இப்ப விவசாயம் இதெல்லாம் தாண்டி நீங்க பத்திரிகை துறை, மற்ற ஊடக இது காட்சி ஊடகம், இப்படி பல்வேறு ஒரு புலனாய்வு ஊடக வேளாளரா உங்களுக்கு தனி முத்திரையும் நீங்க பதிச்சிருக்கீங்க. ஒரு அரசியல் விமர்சகரா இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள்ல உங்களை பார்க்க முடியறது, உங்களை கேட்கவும் முடியறது. வானொலியோட இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அத ஓரளவுக்கு இந்த 90கள் காலகட்டத்துல நானும் அதெல்லாம் நான் ரசிகனா இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வானொலிக்கு 90 ஆண்டுகள் நாம வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ஐயா ஷாம் அவர்களே உங்களை சந்திச்சு உங்களோட ஒரு உரையாடினது ஜல்லிக்கட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நினைவலை. உள்ளபடியே சொன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. நீங்க சொன்ன பிறகுதான் நீங்களும் துகிலி ஐயாவும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இது வந்து பதிவு ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தி. அந்த பதிவையும் நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. இதில் எல்லாத்துக்கும் நேர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி ஐயா. வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷாம் அவர்கள் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:44, 7 நொடி. திரு இசை கேட்கலாம். கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரைசி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பையா திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் தன்வி குரல்களில் பாடல் வருகிறது.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. பொது விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையும் செயல்திறனும் அதிகரிக்க இதனால் ஏதுவாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். சிபிஎஸ்இ 9வது வகுப்பு மாணவர்கள் 2 இந்திய மொழிகள் உட்பட 3 மொழிகள் பயில்வதை கட்டாயமாக்கும் வகையிலான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை விசாரிக்க இன்று உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு மத்திய அரசு சிபிஎஸ்இ மற்றும் என்சிஇஆர்டிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் இன்று முதல் முறையாக புதுடெல்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்தித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த உடனேயே தவேகாவில் இணைந்து இருப்பது ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்தது அல்ல என்று சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சிலம்பக்கலையை பள்ளிகளில் கட்டாய பாடமாக வைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவரிடம் பத்மஸ்ரீ விருது பெற்று திரும்பியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பம் கலைஞர் திரு பழனிவேல் கோரியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று மொஹாலியில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் ஆடும் ராஜஸ்தான் அணி சற்று முன்வரை 14.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்திருந்தது. ஆந்திரப்பிரதேசத்தில் கோதாவரி புஷ்கரணி விழா அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்குவதை முன்னிட்டு கோதாவரி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் மாசுபாட்டை தடுக்க சிறப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிக்குழு ஒன்றை அம்மாநில அரசு உருவாக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் பி. சுசிலா பாடிய பாடல். அடுத்து சிகப்பு ரோஜாக்கள் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

கமல்ஹாசன் எஸ் ஜானகியின் குரல்களில் வந்தது சிகப்பு ரோஜாக்கள் திரைப்பட பாடல். சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து நிழல்கள் திரைப்படத்திற்காக ஒலுக்கிவிருக்கும் குரல்கள் தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இங்கே இசை கதவுகள் திறக்கிறது. தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 10 மணி. நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் தேன் மழை. தொடக்கமாக வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவின் குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சாந்தி நிலையம் திரைப்பட பாடல்.

இந்த ரம்யமான இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் மழை. அடுத்து கலங்கரை விளக்கம் திரைப்பட பாடல், வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

நிலையத்தில் நேரம் 10:07:34. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் அன்பே வா திரைப்பட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தீன் மழை. இனிமையான பாடல்கள். இருவள்ளவர்கள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல், இசை வேதா, வரிகள் கண்ணதாசன்.

நிலையத்தில் நேரம் 10:15 17:17. தேன் மழை நிகழ்ச்சியில் அடுத்து MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடிய பாடல், பாடலாசிரியர் வாலியின் வரிகளில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட பாடல்.

பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் பாதகாணிக்கை திரைப்பட பாடலை கேட்டும், தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து தரிசனம் படத்திற்காக டிஎம் சவுந்தரரஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், வரிகள் கண்ணதாசன், இசை சூலமங்கலம் ராஜலட்சுமி.

0: நாம் கேட்ட அந்த பாடல் சர்வ சுந்தரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். வரிகள் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. மீண்டும் அதே குரல்கள் ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாமா விஜயம் திரைப்படத்திற்காக.
1: வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

0: இது முதன்மை அலைவரிசை. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் மழை. நிலையத்தில் நேரம் 10:41:05.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து பி. சுசீலாவின் குரலில் புதிய பறவை திரைப்பட பாடல்.

நேரம் 10:47. 5 நிகழ்ச்சியில் அடுத்து ஏ.எம். ராஜா, பி. சுசீலாவின் குரல்களில் வருவது தேன் இலவு படப்பாடல்.

நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலைமொழி பரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம் இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 காணாமல் போனவர் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். ஏழு 7:25 நலமை வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் கலிலுல்லா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏ எஸ் முரளி அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. பக்கல ராமதாஸ் அவர்கள் வயலின். கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:02 கீட்டாளி இணைக்கும் முகநூல் வழி நீயர் விருப்பம். 10:45 வீர பெருமகன் சாவர்கர். சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். பதினொன்று 2 நேயின் நேரம் தொலைபேசி வழி உரையாடல் நிகழ்ச்சி. 11:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 12

மணிக்கு வளமான பாரதம். பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம். சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் மற்றும் ரவிக்குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. மாலை 4 சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை இயக்கம் கங்கை அமரன். 5 பொன் மாலை பொழுது ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ். சிவகுமார் அவர்களுடன் நீர்முகம். நீர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னி செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டில்லி அஞ்சல். 9:30 நாடக மலர். இதில் உள்ளம் கவர் கல்வன் நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன். இந்நாடகத்தில் பங்கேற்போர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எம். முரளிதரன், எம். விஜய் மீனன், டி. ஜனார்த்தனன், ஜி. தனலட்சுமி ஆகியோர். அமைப்பு ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10 தீன் மழை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00, 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.